மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கும் தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 5003 அதே போல 0312 7715 1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்திருக்கும். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கங்களோடு பூனாக்களிலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு டெல் தோட்டிலிருந்து ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரியம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. வெளிமடையிலிருந்து செல்வராம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம். இன்ற நாள் நல்லபடி சுபகாரியம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வத்தலிருந்து ஐயக்கன் வந்திருக்கிறாங்க. மனக்காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டேட்ல இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம் பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதில் கேந்த கொள்ளையில இருந்து ராச மாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்கிறாங்க. அதே போன்ற அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஹெட்டன்ல இருந்து யசோத் வந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிவானி, உங்களுக்கும் எமது வசனம் சொந்தங்களுக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இளைய தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு அவிசாவளி பேண்டர் கஸ்டேட்லிருந்து குமார் தங்கத்துறை வந்திருக்கிறாங்க. மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான கிருஷ்ணாந்தின் துஷ்யந்தினி, ரோகன்யா அர்ஷினி, கோபி அஷான், சுரேஷ்குமார் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். அன்பான அறிவிப்பாளர் சிவானி சகோதரி, நாங்களும் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பேருவலையிலிருந்து ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அன்பிற்கினி அறிவிப்பாளனி சிவானி, நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறக்கட்டும். நித்தமும் வசந்தம் ஒழிக்கட்டும். புத்தகம் போலுணர்ந்த தொகுப்புகள் புத்துணர்வினை புதிதாக நல்கட்டும். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரியம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஹெட்டாம்பேட்டையில் சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான நன்றிகள் சிவச்சந்திரன். அதே போன்ற அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஊர்குடவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதா பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்ற அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நான் சவரக்கடையில் இருந்து பிர்தலஸ் ஹரி, ஹரிக்கோட்டவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்க. மகள் பீமா மற்றும் மகன் ஷஹி, ஷஹி அதில், அகமத் மற்றும் மனைவி பௌஷினா ஆகியோருக்காகவும் வசீகர படத்தில் இருந்து நெஞ்சம் ஒருமுறை என்ற பாடல் தாங்க தளபதி விஜய் அவர்களுக்கு சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு கிரவையில் அணிந்து ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு பால கார்த்திகா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பின் வலையும் அதே போன்று மூகநூல் வலையும் இணைந்து கொண்டு உங்கள் மனதுக்கு பிடித்தமான இதமான பாடல்களும் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே போன்று உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வருகிற பாடல் இது ஷாஜகான் திரைப்படத்துக்காக.

அனைத்துமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பனாவத்தில் புதிய மலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நேற்று தினம் தன்னுடைய அன்பு மகன் 14வது பிறந்த நாளை கொண்டாடினாரம். அவருடைய பெயர் வந்து வார்த்திக். அப்பா சிவானந்தன், அம்மா புதிய மலர், தம்பி பவிஷான் மற்றும் தங்கை பிரதீக்ஷா, அம்மம்மா பார்வதி மற்றும் சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இன்றைய நாள் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் இனிமையான சந்தோஷமான ஆகவிதன வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போன்று அன்பன காலை நேர வணக்கங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பூனாகலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த இனிமையான வணக்கங்களோடு லோகநாதன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் சிவானு, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஏற்படுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாரு. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சிவானி. தமிழக முதல்வர் விஜயின் பிறந்தநாள் வாழ்த்து பாடல்கள் அருமை என்று பகிர்ந்து கொண்டு ஹடன் கேம் இருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு மீன்பிடி கந்திலிருந்து பிரசாத் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி. இன்றைய பொழுது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வாழ்த்துவதாக கருங்கலைச்சோழிலிருந்து மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல கொஸ்லாந்திலிருந்து கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு தயானந்த் வந்திருக்கிறாங்க. தெய்வ வீட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அதே போன்று இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு ரோசி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சின்னங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நாங்க ஒரு இனிமையான பாடல் கேட்க போறோம். உதயா திரைப்படத்துக்காக அரிஹரனுடைய அரிஹரன் மற்றும் சாதன சர்க்கம் பாடுகின்ற ஒரு சூப்பரான பாடல் இசை புயலின் இசைகள்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம்.
1: நான் எப்பவுமே பழச மறக்க மாட்டேங்க. எல்லாருக்குமே லைஃப்ல முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா என்ன, அந்த வாய்ப்புகள்ல இருக்கிற கஷ்டத்தை பாக்குறவங்க தோத்துறாங்க, அந்த கஷ்டத்திலயும் இருக்கிற வாய்ப்பை பாக்குறவங்க ஜெயிக்கிறாங்க. பாசிட்டிவ் திங்கிங் உள்ள எல்லாருமே வாழ்க்கையை பார்க்குறவங்க ஜெயிக்கக்கூடியவங்க தான். இதில் வந்து நான் தான், நான் மட்டும்தான் அப்படின்றதுக்கெலாம் இடமே இல்லை. இன்றைக்கி நான் ஜெயிக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தவங்க, ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து இன்னொருத்தவங்க ஜெயிப்பாங்க. அப்படிதான் சினிமான்னு இல்லை, எந்த துறையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கால் எடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக கஷ்டப்பட்டு ஒரு முதல் இடத்தை பிடிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்களோட எய்ம் அப்படி தான் இருக்கும். நானும் எனக்குன்னு சினிமாவில் ஒரு சின்னதாக ஒரு இடத்தை பிடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். டெஃபினட்டாக அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கெலாம் நான் ஆசைப்படவே இல்லை. என்னை விட திறமையான எத்தனையோ நடிகர்கள், என்னை விட அழகான எத்தனையோ நடிகர்கள் இதே கோலோட இருக்காங்க. கோல் போடுற சந்தர்ப்பம் வர்றப்போ அவங்க ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஸ்டார்ஸ் தான். என்ன ஒன்று, கோல் போடும் போது அந்த பந்து மட்டும்தான் வலைக்குள்ள விழுணுமே தவிர நாம போய் அந்த வலைக்குள்ள விழுந்துடக்கூடாது. கிரீடம் எவ்வளவு கனமா இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமா

கூடாதுன்றதுல ஒண்ணு மட்டும்தான், வெற்றி தோல்வி வந்து வந்து போகும், முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும்.

வாழ்த்துக்களை பகிர்ந்து ஏற்படுத்துங்கள். பூஜ்ஜியம் ஒன்று, அதே போல பூஜ்ஜியம் ஒன்று ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் வானொலியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு பட்டாங்கலையில இருந்து கருணாகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு மனைவி சந்தியா, மகள் நிரோஷா வாணி, மகன் ரேமோக், பெரிய நீலாவணை கிருஷ்ண ஆகியோர் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இதழ் கஸ்கின்ல இருந்து லாசரர் வந்திருக்கிறாங்க. அதே போல சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். பகவந்தராவை கேம்பியன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களாம். தன்னுடைய அன்பு மனைவி மோகன ராமேஸ்வரி, பபிஷாலினி, சஸ்விதன், இளம்வதனி, சந்திரமலர், அப்பா செலத்துறை ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல பணாமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு எட்டையாந்தோட்டிலிருந்து சிவா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிந்தனிலிருந்து ராசியா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. மனைவி பத்மினி, தினு, தசனி, தசன் மற்றும் வசந்தி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு விஓயாலிருந்து மலர் வந்திருக்கிறாங்க. கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்தனமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய் கல்யாணி, அஸ்வின் மற்றும் ஆஷி திமேஷா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பூனாகல இருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் பொன்னர்வையில இருந்து சபீர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா சிவானி என்று கேட்டுக்கொண்டே லிந்துளை ஊவாகல இருந்து ஜெகதீசன் வந்திருக்கிறாங்க. சூப்பரா இருக்கு ஜெகதீசன். அதே போன்று புத்தம் புதிய காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் விஜய் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக நூறு தர்ணிகளில் இருந்து வந்திருக்கிறாங்க. நூறின் தேர்ணிகளில் இருந்து நாகரத்னம் சுபா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியின் பாடத்திரைகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் குஞ்சக்கணிலிருந்து அசூர்தீன் வந்திருக்கிறாங்க. அசூர்தீன், நூர்ஜகான், அன்பர், ஜாரி, ரிகாஸ், ரியா, ஸ்ரீனா குட்டிக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பண்டரவளியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், நான் யட்டியாந்தோட விஓயால இருந்த நிஷாந்தினி. சிஎம் தளபதி விஜய் சாருக்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தளபதியோட பாடலாம் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தரணியகள ஸ்ரீ வாணி விலா சைவ உணவகத்தில் இருந்து யோகேஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. மனைவி கௌரி, மகள்மார்களான காமிர்தா ஸ்ரீ, அதே போல அம்சிதா ஸ்ரீ மற்றும் தன்மயா ஸ்ரீ, அம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகா, எல்லோரும் எடுத்துக்கொண்டு ஒரு இனிமையான பாடல் கேட்டுக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் யோகேஸ்வரன். அதே போன்ற சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 15 மூதரை தர்சினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. துரிசக நீங்கள் மீது கொண்டு உங்கள் மனுஷங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஒழுக்கவிருக்கும் பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். விஜய் சாரோட பாடல்கள் என்றாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதிலும் குறிப்பாக இந்த பாடல் மிகவும் பிடித்த பாடல்.

0: விஜயகரா திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பாடல் ஒடித்து வைக்கிறது விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 18 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
2: இன்று 2026 ஜூன் மாதம் 27

0: ஆதி கண்ணி ஓய்வு துலாம் பிரிவு விருட்சிகம் ஈகை தனுசு சாந்தம் மகரம் சினம் கும்பம் அமைதி மீனம் சுபம் மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மீஷம் தனம் ரிஷபம் ஊக்கம் மிதுனம் சுகம் கடகம் பயம் சிம்மம் மறதி கண்ணி ஓய்வு துலாம் பிரிவு விருட்சிகம் ஈகை தனுசு சாந்தம் மகரம் சினம் கும்பம் அமைதி மீனம் சுபம் இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன் உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
1: நாடு முழுவதும் 102.6

வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் நேரம் காலை 6 மணி கடந்து 24 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது வசந்த காற்றலையில் விடியல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சேர்த்துக் கொள்வோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வத்தில் இருந்த ஐயக்கலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை நேர வணக்கங்களோடு பாரா எஸ்டேட்ல இருந்து சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பத்மநாதன், இளங்கோவன், ஸ்ரீஷான், மதுஷான், கவிதா, அதே போல ரோஷானி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல மாத்திரம் இந்த சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. வெள்ளவத்தில் கூட தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். குமரக்கோட்டம் கோண்டாவில் இருந்து ஜெயந்தன் வந்திருக்கிறாங்க. மனைவி ஜனா, மகள்களான திவா, சிச்சு ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பசரியூர்ல இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு சக்கிலா, சந்திரசேகரம், செங்கடிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு மதுரையிலிருந்து சண்முகஸ்தரம் வந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடும் இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு சஃபீர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சி இருந்து உடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வசந்தம் எஃப்எம்-இன் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்.ஜே. ஷிவானி. நன்றி சொந்தங்களே.

வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையுடன் எடுத்து கொள்ள முடியும். இன்று ஜூன் மாதம் 22 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விரிவான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது சர்வதேச யோகா தினம் நேற்றைய நாளில் உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இலங்கையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அது தொடர்பான செய்திகள் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய மாணவர் வீரர் தினம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சர் சுனில் அந்தோணி நேற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி பேசியிருக்கின்றார். சலையினுடைய கைது குறித்த பல்வேறு தகவல்களாக அவை அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே சலையினுடைய கைதால் புலனாய்வு துறைக்கு வீழ்ச்சி இல்லை என்ற ஒரு கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார்கள். சலையினுடைய விவகாரம் முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது. உலகளாவிய இளைஞர் மன்றம் ஜனாதிபதியிடம் ஒரு வலியுறுத்தும் ஒன்றை முன்வைத்திருக்கிறது. மனிதாபிமான தலையீடு அவசியம் என்பதான வேண்டுகோள் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல சலையினுடைய மனைவி தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து குறித்த தகவல்களும் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தம் குடும்பத்தின் மீது ரகசிய கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதான ஒரு விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பத்திரிகைகள் இன்றைய நாளில் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய சூத்திரதாரியை கண்டறியும் விடயங்கள் குறித்த பல்வேறு தகவல்கள் முக்கிய செய்திகளாக பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றன. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தயா கமகியினுடைய மனு நீதிமன்றத்தால் நிராகரிப்பு என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தயா குரூப் நிறுவன சொத்துக்களை ஏலத்தில் விடும் தீர்மானம் குறித்த தயா கமகியின் மனுதான் இவ்வாறு நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டிருப்பதான தகவலாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுபோலவே நீதிமன்ற நிராகரிப்பினுடைய எதிரொலி பெசிலை கைது செய்யும் நடவடிக்கையில் சிஐடி துரிதம் என்பதான ஒரு செய்தியையும் பத்திரிகைகள் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விவகாரங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் பிரதானமாக உங்களுடன் பேச இருக்கிறோம். அதுபோல மற்றொரு பிரதான செய்தி, இந்த ஹோர்மூஸ் முடக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா ஈரான் பேச்சு ஆரம்பம் என்பதான ஒரு சிறப்பு செய்தி பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வகையான நிலைமைகள் சர்வதேச மட்டத்தில் நிலவுகிறது என்பது குறித்தும் நாங்கள் அதில் பேச இருக்கிறோம். அதுபோல இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. எனவே அதனை கட்டுப்படுத்துவதற்கு தீவிரமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது குறித்த தகவல்களையும் நாங்கள் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. மேல் மாகாணம் உட்பட 112 சுகாதார பிரிவுகளில் அதிக பாதிப்பு என்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஒரு எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவே அந்த செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றன. அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கிறோம். மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்த பல்வேறு முக்கியமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருக்கின்றன. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் தற்பொழுது அரசாங்கத்திற்கு ஒரு சவாலினை விடுத்திருக்கின்றார். முடிந்தால் மாகாண சபையை தேர்தலை நடத்தி காட்டுகள் என்ற சவாலாக அமைந்திருப்பதையும் நாங்கள் காணலாம். இன்னும் பலரும் இதுகுறித்து கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அத்தோடு சேர்ந்ததாக மற்றொரு மிக முக்கியமான விடயம் பிரசுரமாக இருக்கிறது. சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு மாற்றி 2,100 கோடி ரூபாய் மோசடி, முக்கிய சூத்திரதாரி கைது என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பான பல்வேறு செய்திகள் இன்றைய சிங்கள நாளிடுகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பேச இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த சர்வதேச யோகா தினம் குறித்த தகவல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கிறோம். தமிழன் பத்திரிகை இன்றைய தினம் பிரதான புகைப்படமாக ஒரு விடயத்தினை தந்திருக்கிறது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அது அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் இதுகுறித்த புகைப்படங்களை பிரசுரித்திருக்கின்றன. தினகரன் பத்திரிகையும் வகையான ஒரு புகைப்படம் ஒன்றை முதற் பக்கத்தில் பிரசுரித்திருக்கிறது. சர்வதேச யோகா தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதனையிட்டு மேற்கு வங்காள மாநில தலைவர் கொல்கத்தாவில் நடத்திய நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி யோகா பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற 12வது சர்வதேச யோகா தின நிகழ்வில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தம்பதியினர் உட்பட பல பிரமுகர்கள் பங்கேற்றிருந்த புகைப்படத்தினை வீரகசிரி பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருப்பதை நாங்கள் காணலாம். காலை முரசு பத்திரிகையும் அது குறித்த தகவல்களை இன்றைய தினம் பத்திரிகையில் பிரசுரித்திருக்கிறது. கொழும்பில் 2,000க்கும் மேற்பட்டோரின் பங்கேற்புடன் உற்சாகமாக 12வது சர்வதேச யோகா தின நிகழ்வுகள் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நேற்று ஜூன் 21 கொழும்பின் வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர சதுக்கத்தில் 12வது சர்வதேச யோகா தினம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரமும் அதன் கலாசார பிரிவான சுவாமி விவேகானந்த கலாசார மையமும் இலங்கை சுகாதார அமைச்சும் மற்றும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த ஆண்டினுடைய கருப்பொருளான ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்பது
நலவாழ்வியற்கு வயது வரம்பில்லை என்பதையும், வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உடல் இயக்கத்திறன், வலிமை, மனநலம் மற்றும் சுயாதீன வாழ்க்கையை மேம்படுத்துவதில் யோகாவின் முக்கிய பங்கையும் வலியுறுத்தியிருந்தது. இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். அவருடன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்தா பீசேன, இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலிக், தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதியமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம், பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிஷாந்த் ஜாயவீர, பாராளுமன்ற உறுப்பினர்கள், முப்படைகளினுடைய அதிகாரிகள், இலங்கை போலீசார், யோகா நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் பல உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். கொழும்பில் நடைபெற்ற பிரதான நிகழ்வுக்கு இணையாக ஹம்பாந்தோட்டை மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகங்களும், கண்டியில் உள்ள உதவி உயர் ஸ்தானிகர் ஆலயமும் சிறப்பு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தன. இதன் மூலம் இலங்கை முழுவதும் 12வது சர்வதேச யோகா தினம் பரவலான மற்றும் உற்சாகமான பங்கேற்புடன் நேற்றைய நாளில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. பிரதான நிகழ்விற்கு முன்னோட்டமாக இலங்கை அரசினுடைய சுகாதார அமைச்சின் ஆயுர்வேத துணைக்களம் மற்றும் சுகாதார சுவாமி விவேகானந்தா கலாசார மையம் இணைந்து 2026 June 12 அன்று நாடளாவிய ரீதியில் முக்கிய நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தன. தொடர்ந்து 2வது ஆண்டாக இலங்கை முழுவதிலும் உள்ள ஆயுர்வேத மருத்துவமனைகளில் ஒரே நேரத்தில் யோகா அமர்வுகள் நடத்தப்பட்டன. இவ்வாண்டு இந்த முயற்சியில் 112 ஆயுர்வேத மருத்துவமனைகள் பங்கேற்றிருந்தமை விசேட நிகழ்வாக குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இன்னும் பல நிறுவனங்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றன. எனவே 12வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகரமும், அரசு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், தொழில்முறை அமைப்புகள், பாடசாலைகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் இணைந்து சுமார் 55 யோகா நிகழ்வுகளை ஆதரித்து ஒருங்கிணைத்திருந்தது. எனவே முக்கிய நிகழ்வுகளில் தேசிய ஆயுர்வேத கற்பித்தல் வைத்தியசாலை, ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகம், கோட்டை பை மேரியட் கொழும்பு, அதுபோல இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனம், கொழும்பு மாநகர சபை மற்றும் இலங்கை அறக்கட்டளை நிறுவனம் உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளும் இதில் அடங்கும். 2014 ஆண்டு இந்தியா முன்மொழிந்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் June 21 தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்மானத்திற்கு 170 மேற்பட்ட நாடுகள் ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் இலங்கையின் பெருமையுடன் இணை அனுசரணை வழங்கிய நாடுகளில் ஒன்றாக இலங்கையும் அதில் இடம் பிடித்திருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் அடுத்ததாக மற்றொரு நிகழ்வு குறித்த தகவலையும், எனவே அந்த நிகழ்வில் பேசப்பட்டிருந்த விடயங்கள் குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உறுதியான சாட்சியங்களுக்கு அமையவே சுரேஷ் சலை கைது, மஹிந்தவின் சகாக்கள் கலக்கமடைவது ஆச்சரியமல்ல, அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி கருத்து என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் கருத்துக்களை வெளியிட்டு தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருக்கிறது. சலேயின் கைதால் புலனாய்வு துறைக்கு வீழ்ச்சி இல்லை, கைதாக உள்ளோர் சூழ்ச்சி முயற்சியில், அமைச்சர் சுனில் சாடல் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சுட்டிக்காட்டியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய மாணவ வீரர்கள் நினைவு தின நிகழ்வு தெகுவலை SDS ஜெயசிங் அரங்கில் நேற்று முன்தினம் 20 தேதி நடைபெற்றிருந்தது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் வெளிப்படையாகவே மகிழ்ச்சி கொள்கிறோம், மக்களும் அவ்வாறே சந்தோஷம் அடைவார்கள் என்று கருதுகிறேன். எங்கள் சகோதரர் இன்று இந்த நாட்டினுடைய தலைவர் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். அதே போன்று மறுபுறம் அழிவுக்குள்ளாகி வரும் சில ஜீவிகளுக்கு வைராக்கியமும் கோபமும் இருக்கிறது. தமக்கு உரித்தான கதிரையை இன்னொருவர் கைப்பற்றி விட்டார் என்பதற்காக கோபத்தில் இருக்கிறார்கள். தம்புத்தேகமையிலிருந்து வந்த சாதாரண இளைஞர் ஒருவர் அவர்களின் பரம்பரைக்கே சொந்தமான கதிரையை கைப்பற்றி விட்டார் என்பதற்காக வைராக்கியத்தில் இருக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் மகிழ்ச்சி அடைவதை போன்று மறுபுறம் அவர்கள் வைராக்கியத்தில் இருக்கிறார்கள். இதற்கு முன்னர் அமைச்சரவை என்பது பனைமரம் தென்னை மரத்துக்காக அமைக்கப்பட்டிருந்தது. பொறுப்புகள் கடமைகள் எதுவும் இல்லாத அமைச்சர் ஒருவரும் கடந்த காலங்களில் அமைச்சரவையில் இருந்தார். கப்பம் கோரிய அமைச்சர்கள் இருந்தார்கள். அவ்வாறானவர்கள் இருந்த அந்த அமைச்சரவையில் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்ற பட்டதாரிகளும் கலாநிதிகள் என சுதந்திர கல்வி திட்டத்தின் கீழ் கற்றவர்களே இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் அவர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இன்னும் பல்வேறு விடயங்களை அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். பொறுமையாக இருக்கவும் முடியாது. அமைச்சுக்களில் தலைமைத்துவம் தாங்கும் நிறுவனங்களில் கல்வி கற்றவர்களும் அறிவானவர்களும் இருக்கிறார்கள். நாட்டை கட்டியெழுப்பும் சுய விருப்புடன் செயற்படுகிறார்கள். பல்கலைக்கழகங்களுக்கு சென்று கல்வி கற்றுக் கொண்டு விட்டே நாட்டை கட்டியெழுப்ப செயலாற்றுகிறார்கள். திருடர்களால் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாது இருக்கிறது என்ற விடயத்தையும் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்திருந்தார். சிறைக்கு செல்ல தயாராக இருக்கும் தரப்பாலும் பொறுமையாக இருக்க முடியாது. அதனால் அவர்கள் எப்போதும் சூழ்ச்சி செய்வார்கள், பொய் கூறுவார்கள், அவதூறுகளை பரப்புவது மாத்திரமல்லாமல் சேறு பூசுவார்கள். இந்த செயற்பாடுகள்
பயன்களுக்காகவே அவர்களிடம் இருக்கும் மீதம் இருக்கின்ற பணத்தை பயன்படுத்துவார்கள். சட்டத்தின் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதே அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாகும். சிறைக்கு செல்ல நேர்வதை அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. கடந்த கால அரசாங்கங்களில் எதிர் தரப்பில் இருந்த ஒருவர் ஆளும் தரப்புக்கு கட்சி தாவினால் அவர் மீது இருக்கும் வழக்கும் அரசு தரப்புக்கு தாவிவிடும். அப்படி என்றால் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை. அதே அரசாங்கம் மீண்டும் நிலவுமாக இருந்தால் அதே வழக்கு அடுத்த அரசாங்கத்துக்கு தாவிவிடும். அவ்வாறு சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படுவதில்லை. ஆனால் தற்போது வழக்குகள் இந்த அரசாங்கத்துக்கு தாவாது. எதிர்த்தரப்பிலிருந்து நபர்களையும் அரசாங்க தரப்புக்கு ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. வழக்கும் இந்த அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது. சட்டத்தின் ஆட்சி நிலவுவதால் அவர்கள் பயம் கொள்கிறார்கள். எங்களின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தலைவர்களாக இருந்த பலர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். மஹிந்தானந்த சிறைக்கு சென்றார். கெஹலி ரம்புக்குவெல்ல ஷான் உள்ளிட்ட பலர் சிறைக்கு சென்றார்கள் என்ற விடயத்திலையும் அமைச்சர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். அதுபோல பிரதான மற்றொரு விடயம் குறித்தும் அவர் கருத்தினை தெரிவித்திருந்தார். சுரேஷ் சலேவை கைது செய்யவே முடியாது என்றார்கள். சலேவை கைது செய்தால் புலனாய்வுத்துறை நிலை குலைந்து செல்லும் என்றார்கள். அதனால் அரசாங்கமும் தோல்வியை சந்திக்கும் என்றார்கள். தற்போது அவரை கைது செய்யவிட்டோம். அவ்வாறு நிலை குறைந்து விட்டதா? சலேவே தற்போது நிலை குறைந்து விட்டார். உண்ணாமல் இருக்கிறார். அவருக்கு உணவை ஊட்டியாவது நாட்டில் சட்டத்தை நிலைநாட்டுவோம். பயங்கொள்ள வேண்டாம். நாட்டை கட்டி எழுப்புவதற்காக மாத்திரமே அதிகாரத்தை பொறுப்பேற்றோம். மாறாக வேறு தேவை எதுவும் இல்லை என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார். யாருடனும் எங்களுக்கு தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லை. யாருடனும் நட்பும் இல்லை. தற்போது சிறைச்சாலை செல்லும் அநேகமான அரசியல்வாதிகள் சிறையில் இருந்து விட்டு திரும்ப வந்தாலும் அவர்களுக்கு மலர் மாலை சூடும் ஒரு தரப்பு இருக்கிறது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சிறையில் இருந்து விட்டு விடுதலையானால் அவருக்கு மலர் மாலை சூட 10-15 பேராவது இருப்பார்கள். பிள்ளையான் விடுதலையானாலும் அவருக்கு மலர் மாலை சூட பலர் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் சுனில் ஹந்துனத்தி மீது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சிறைக்கு அனுப்பி விடுதலையானால் அவ்வாறு மலர் மாலை அணிவித்து வரவேற்க யாரும் இல்லை. அவ்வாறு யாரும் இல்லை என்பது அறிவோம். அவ்வாறு எவரும் இருக்க வேண்டியதில்லை. அதற்கான அவசியம் இல்லை. எங்களின் கொடுக்கல் வாங்கல் அப்படியானது இல்லை என்ற விடயத்தினை அவர் நேற்றைய தினம் இந்த நிகழ்வில் சிறப்பாக பேசியிருந்தார். எனவே தனிப்பட்ட தொடர்புக்கு பதிலாக எங்களிடம் இருப்பது வகுப்பு சார் தொடர்பு. எங்களின் வகுப்பு அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதில் எங்களிடம் தொடர்பு இருக்கிறது. அதற்காக ஒரே குடையின் கீழ் இணைந்திருக்கிறோம். அதில் வேறுபாடு எதுவும் இல்லை. மனிதாபிமான இணைப்பை நாங்கள் எப்போதும் நேசிக்கிறோம். அவர்களின் வாழ்க்கையும் எப்போதும் நேசிக்கிறோம் என்ற விடயத்திலையும் அவர் இதில் குறிப்பிட்டு பேசியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான தரப்பினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசியிருந்தார்கள். அது குறித்த ஒரு கருத்து ஒன்று இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் பிரசுரமாக இருந்தது. எனவே அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். விரிவுரையாளர் இந்திக்க தென்னக்கோணம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசியிருந்தார். ஜனநாயகத்தையும் கல்வி சுதந்திரத்தையும் காக்கவே பேராதனை மாணவர்கள் உயிர் தியாகம் செய்தனர் என்ற விடயத்தினை அடிப்படையாக கொண்டு அவருடைய செய்தி ஒன்று இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் அன்று தங்களது உயிர்களை தியாகம் செய்தமை இந்த நாட்டின் ஜனநாயக உரிமைகளையும் பேச்சுரிமையையும் பல்கலைக்கழகங்களுக்குள் நிலவ வேண்டிய கல்விசார் சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்துவதற்கே ஆகும் என்று விரிவுரையாளர் இந்திக்க தென்னக்கோண் தெரிவித்திருக்கிறார். தேசிய மாணவர் வீர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற விசேட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவரும் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். பேராதனை பல்கலைக்கழக வரலாற்றில் போலீசாருடைய தலையீடு கோரப்பட்ட ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவத்தையும் அதன் விளைவாக மாணவர் பத்மஸ்ரீ கொணவில படுகொலை செய்யப்பட்டமையும் அவர் நினைவு கூர்ந்திருந்தார். தற்போது பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய சூழல் குறித்து பேசிய அவர் இது ஒரு விமர்சனமாக அல்லாமல் அன்றைய காலச்சூழலின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்காகவே தாம் இதனை பகிர்ந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அன்று மாணவர்கள் நடத்திய போராட்டங்கள் அனைத்தும் நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயக கட்டமைப்பை பாதுகாப்பதற்கும் பல்கலைக்கழகத்துக்குள் சுதந்திரமான கருத்து பரிமாற்றங்களை நிலைநிறுத்துவதற்கும் முன்னெடுக்கப்பட்டவை என்பதை விரிவுரையாளர் இந்திக்க தினக்கோன் தனது உரையில் மேலும் குறிப்பிட்டிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த சலையினுடைய விவகாரம் குறித்து இன்னும் பலரும் கருத்துக்களை தொடர்ந்துச்சியாக தெரிவித்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: FM. பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிட்டிருக்கின்றோம். சலையினுடைய விவகாரம் குறித்த பல்வேறு செய்திகள் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றன. வீரேசரிபத்தினுடைய முதற் பக்கத்தில் உலகளாவிய இலங்கையர் அமைப்பினுடைய கருத்தினை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சலையோவுக்கு அசம்பாவிதம் நேர்ந்தால் ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். தமிழன் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. சலை விவகாரத்தில் ஜனாதிபதியினுடைய மனிதாபிமான தலையீடு அவசியம், உலகளாவிய இலங்கையர் மன்றம் வலியுறுத்தி என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் இதுகுறித்த தகவல்களை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலையினுடைய உடல்நிலை மோசமடைவது தொடர்பாக உடனடியாக கவனம் செலுத்தி மனிதாபிமான அடிப்படையில் தலையீடு செய்யுமாறு உலகளாவிய இலங்கையர் மன்றம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்ற கடிதத்தில் நீண்டகால நிர்வாக தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு பதிலாக சுரேஷ் சலை தொடர்பான விசாரணையை வெளிப்படையான நீதிமன்ற நடவடிக்கைகளூடாக விரைவுபடுத்துமாறு உலகளாவிய இலங்கையர் மன்றம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இத்தொடர்பில் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தான் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சுரேஷ் சலையை தொடர்ந்து தடுத்து காவலில் வைத்திருப்பது மற்றும் அவரது உடல்நிலை மோசமடைந்து வருவது தொடர்பில் உடனடி கவனம் செலுத்தி மனிதாபிமான காரணங்கள் அடிப்படையில் தலையீடு செய்ய வேண்டும், இலங்கையின் இறையாண்மையினையும் தேசிய பாதுகாப்பையும் காக்கும் நோக்கில் உயர்மட்ட ராணுவ அதிகாரியாக சுரேஷ் சலே தனது வாழ்வின் பல தசாப்தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார். எனவே எந்த ஒரு நபரையும் முறையான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் நீண்டகால தடுப்பு காவலில் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். அதன்படி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சலேவுக்கும் ஏதேனும் துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டால் அதன் பொறுப்பு தவிர்க்க முடியாத வகையில் அந்த உத்தரவை பிறப்பித்த அதிகார அமைப்பாகிய ஜனாதிபதி செயலகத்தையே சாரும் என்ற விடயம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே சலேவுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகளை எந்தவித தடையுமின்றி பெறும் வாய்ப்பை உறுதி செய்யவும் அவருடைய பாதுகாப்பை மிகுந்த கவனத்துடன் உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலும் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோலவே தமிழன் பத்திரிகையுடைய இரண்டாம் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மனோரி சலே ஒரு முறைப்பாடு செய்திருக்கின்றார். சலேயின் குடும்பத்தின் மீது ரகசிய கண்காணிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டு இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரசுரித்திருக்கின்றன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் சிவில் உடையில் செயற்படும் மற்றும் சந்தேகத்திற்கிடமான கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கும் ஒரு நபர் தன்னையும் தனது இரு பிள்ளைகளையும் மீண்டும் மீண்டும் கண்காணித்து வருவதாக தெரிவித்து அரச புலனாய்வு சேவையினுடைய முன்னாள் பணிப்பாளரான சுரேஷ் சலையினுடைய மனைவி மனோரி சலே குற்றச்செயல்களில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையில் முறைப்பாடு செய்திருக்கின்றார். அவரின் முறைப்பாட்டில் நேற்று முன்தினம் தனது 17 வயதுடைய மகளும் 22 வயதுடைய மகனும் தங்களது தந்தையின் நலநிலையை விசாரிப்பதற்காகவே தேசிய வைத்தியசாலைக்கு சென்ற பொழுது அந்த நபர் அவர்களை பின்தொடர்ந்து தனது கைபேசியை பயன்படுத்தி அவர்களை புகைப்படங்கள் அல்லது காணொலி பதிவு செய்துள்ளதாக இந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கு முன்னரும் தேசிய வைத்தியசாலை அருகிலும் குற்றப்புலனாய்வுத்துறை வளாகம் அருகிலும் அந்த நபர் சுற்றித் திரிந்ததை கவனித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த விடயத்தில் சுயாதீன விசாரணை ஒன்றை ஆரம்பிக்குமாறும் குறித்த நபர் யார் என்பதை அடையாளம் காணுமாறும் அவர் இவ்வாறான செயல்களில் யாருடைய உத்தரவின் பேரில் ஈடுபட்டார் என்பதை உறுதிப்படுத்துமாறும் மனோரி சலே குற்றச்செயல்களில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருந்தது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் செம்மணி உண்மைகளை கண்டறியும் அரசின் செயற்பாடுகளை வரவேற்கிறோம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனை தொடர்பான தகவலை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் இதில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் செம்மணி போன்ற விடயங்களில் உள்ள உண்மைகள் மற்றும் பின்னணிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதில் முனைப்புடன் செயற்படும் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை வரவேற்பதாக தெரிவித்திருக்கின்றார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் அமைந்திருக்கின்ற அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவர் இதனை தெரிவித்தார்.
1: தாக்குதல் என்பது மனித உரிமை மீறலோடு சம்பந்தப்பட்ட விடயம். இந்த விடயத்தை உண்மையில் வெளிக்கொணர வேண்டும் என்ற ஆர்வம் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலும் காணப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த காலத்தில் மைத்ரிபால சிறிசேனா, அடுத்ததாக கோத்தபாய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்கே போன்ற ஜனாதிபதிகள் இருந்திருக்கின்றார்கள். இவர்களது காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான உண்மைகளை கண்டறிய முடியவில்லை என்றால் சொல்ல வேண்டும், அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக கோத்தபாய ஆட்சிக்கு வருகின்ற போது பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்களிடம் அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட அனைத்து சூத்திரதாரிகளும் உண்மைக்கு மத்தியில் கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. அதேவேளை தற்போதைய நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் நம்பிக்கை ஏற்படக்கூடிய விதத்தில் இந்த விசாரணை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான முறையில் இந்த விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை பற்றி மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது.
0: எனவே அவருடைய கருத்து அவ்வாறு அமைந்திருக்கின்ற நிலையில் தினகரன் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. காணாமல் போனோரின் உறவுகளுடன் உரையாடும் அமைச்சர்கள் என்பதாக அதற்கு தலைப்பற்றுப்பதை காணலாம். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார காணாமல் போனோர் அலுவலகம் சம்பந்தமான யாழ்ப்பாண கச்சேரியில் நடந்த கூட்டத்தில் காணாமல் போனோரின் உறவினர்களுடன் கலந்துரையாடுவதையும் அருகில் அமைச்சர் சந்திரசேகர் இருப்பதையும் படத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இணைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்கள் பிரசுரமாக இருக்கின்றன. தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரின் பங்கேற்புடன் யாழ்ப்பாண சிவில் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகளுக்கிடையில் சந்திப்பு யாழ் மாவட்ட செயலகத்தில் அண்மையில் நடைபெற்றது. அந்த சந்திப்பில் காணாமல் போன தனது மகனின் புகைப்படத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் தாயொருவருடைய புகைப்படத்தை இந்தியவாறு இருக்கின்ற படம் ஒன்று இன்றைய தின பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கடந்த சில நாட்களாக அமைச்சர்கள் தொடர்பான பல்வேறு முக்கியமான விடயங்களை முன்னிறுத்தி செயற்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. செம்மணியில் 400 கடந்த இன்பு கூடுகள் என்பதாக வீரக திருப்பத்தினுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அதுவாக அமைந்திருக்கிறது. செம்மணியில் 400 தாண்டி குவிகிறது. ஒரே குழியினுள் 9 எலும்பு கூடுகள். தினமும் 10 முதல் 15 எலும்பு கூடுகள் வரை கண்டுபிடிப்பு. தமிழ் மக்கள் பெரும் அதிர்ச்சி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். புகைப்படத்துடன் கூடிய தலைப்பாக அது வழங்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி மனித புதை குழியிலிருந்து நேற்றும் 7 எண்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் புதிதாக 11 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதை குழியின் 3 கட்ட அகழ்வு பணியின் 30 நாள் அகழ்வு பணிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற வழியில்தான் இந்த 7 எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் பொழுது 405 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற நிலையில் அவற்றில் 377 எண்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்று 11 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 7 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை ஒரு பகுதியில் குவியலாக 9 வரையிலான மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்டத்தின் 30 நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்ற சந்தர்ப்பத்தில்தான் குறித்த விடயம் கண்டறியப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண நீதவான் சே லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் அகழ்வு பணிகளில் பங்கேற்றிருந்தார்கள். இதுவரை மொத்தமாக 405 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மேலும் 377 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன விடயமும் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சாணக்கியன் எம்பி தெரிவித்த ஒரு கருத்தும் பத்திரிகைகளில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக பிரசுரமாக இருந்தது. நேற்றைய தினமும் இது குறித்த தகவல்கள் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருந்தன. பொறுப்பு கூறல் என்பது யார் கடன்பட்டிருக்கிறார் என்பதை பொறுத்து மாறுபடக்கூடாது, சாணக்கியன் ராசமாணிக்கம் எம்பி கூறுகிறார் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய 3 பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சாதாரண குடிமகன் சிறிய தொகை கடனை செலுத்தி தவறும் பொழுது அதற்கான மீட்பு நடவடிக்கை மிக விரைவாகவும் இரக்கமின்றியும் எடுக்கப்படுகிறது. இதே நடைமுறை செல்வந்த மற்றும் செல்வாக்கு மிக்க கடன் பெற்றவர்களுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். அரச பணம் பொதுமக்களுக்கே சொந்தமானது. மேலும் பொறுப்பு கூறல் என்பது யார் கடன்பட்டிருக்கிறார் என்பதை பொறுத்து மாறுபடக்கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கின்றார். தயா குழுமம் மற்றும் தயா அப்ரால் எக்ஸ்போர்ட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதை மேற்கோள் காட்டி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைதளத்தில் மேற்கண்டவாறு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அடுத்ததாக அந்த விவகாரம் குறித்துதான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். எனவே தற்பொழுது தயா குழுமம் மற்றும் தயா அபாரல் எக்ஸ்போர்ட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற ரிட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதுடன் 1.42 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான நிலுவை கடனை வசூலிப்பதற்காக அடகு வைக்கப்பட்ட சொத்துக்களை ஏலமிடுவதற்காக மக்கள் வங்கியின் சட்ட அதிகாரத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது. எனவே கடன் பெற்றவர்கள் கடனை செலுத்த தவறியிருக்கிறார்கள், தொடர்ச்சியான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஏலங்களை ஒத்திவைக்க கோரியிருக்கிறார்கள் மற்றும் வங்கியினுடைய கடன் மீட்பு நடவடிக்கைக்கு சவால் விடுவது செலுத்துவதை ஒரு வருடத்துக்கும் 8 மாதங்களுக்கு மேலாக தாமதப்படுத்தியிருக்கிறார் என்பதை நீதிமன்றம் கண்டறிந்திருக்கிறது. எனவே அரச பணத்தை மீட்டெடுப்பதில் இது வரவேற்கத்தக்க ஒரு செயற்பாடாகும். எனினும் இது ஒரு வழக்கு மட்டுமே. எனவே சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக உறுதியளிக்கப்பட்ட பொழுதிலும் கோப் குழுவின் அவதானிப்புகளில் பெரிய அளவிலான கடன் பெற்றவர்கள் தங்களுடைய கடன்களை மேல செலுத்தாமல் கணிசமான சொத்துக்களை தங்களது கைவசம் வைத்துள்ளமை அவதானிக்கப்பட்டிருக்கிறது.

வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை பிரசுரித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான அடுத்த செய்தியை நாங்கள் பார்ப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் அந்த செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தயா குரூப் நிறுவன சொத்துக்களை ஏலத்தில் விடும் தீர்மானம், தயா கமிகையினுடைய மனு நீதிமன்றத்தினால் நிராகரிப்பு, 10 லட்சம் ரூபாவை வழக்கு கட்டணமாக செலுத்துமாறும் உத்தரவு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக விரிவாக பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

விளம்பரடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச்செய்தி குறித்து அவதானம் செலுத்தப் போகின்றோம். தயா குரூப் நிறுவன சொத்துக்களை ஏலத்தில் விடும் தீர்மானம், தயா கமிகையினுடைய மனு நீதிமன்றத்தால் நிராகரிப்பு, 10 லட்சம் ரூபாவை வழக்கு கட்டணமாக செலுத்துமாறும் உத்தரவு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தயா கமிகேவுக்கு சொந்தமான தயா குரூப் நிறுவனத்துடைய சொத்துக்களை ஏலத்தில் விடுவதை தடுக்குமாறு உத்தரவு பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்திருப்பதாகவே அந்த செய்தி குறிப்பிடுகிறது. தயா குரூப் நிறுவனம் மற்றும் தயா ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தின் மூலம் மக்கள் வங்கிக்கு எதிராக ஏலத்தை நிறுத்தும் உத்தரவை பிறப்பிக்குமாறு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்த நீதிமன்றம் வழக்கு கட்டணமாக 10 லட்சம் ரூபாவை செலுத்துமாறும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆர் குருசிங்க மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் குழாமினரால் கடந்த 19ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கொழும்பு மீரானியா வீதியில் உள்ள கட்டடம் மற்றும் மிலேனிய வத்து ஆகிய சொத்துக்களை 2017 பிப்ரவரி 21ஆம் தேதி மற்றும் 2018 செப்டம்பர் 20ஆம் தேதிகளில் மக்கள் வங்கியில் பிணையாக வைத்து தயா ஆடை ஏற்றுமதி நிறுவனம் கடன் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் பெற்றுக்கொண்ட கடனுக்காக தயா குரூப் நிறுவனத்தினுடைய அதற்கு சொந்தமான சொத்துக்கள் பிணையாக வைக்கப்பட்டிருந்தன. எனினும் கடன் தவணைகளை உரிய முறையில் செலுத்தாது தவிர்த்து வந்துள்ளதால் அந்த சொத்துக்களை ஏலத்தில் விடுவதற்கு 2021ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி குறித்த வங்கி தீர்மானித்திருந்தது. குறித்த இந்த நிறுவனம் அமெரிக்க டாலர்களில் கடன் பெற்றிருந்த நிலையில் இந்த கடனை இலங்கை ரூபாயாக மாற்றும் போது மக்கள் வங்கி நியாயமற்ற முறையில் அதிக மாற்று விகிதங்களை பயன்படுத்தியதாக மனுதாரர்கள் தங்களுடைய மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதன் மூலம் 353 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான ஒரு தொகை மேலதிக தொகையை வசூலிக்க முயற்சிப்பதாகவும் இது ஒரு சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்படுவதான முயற்சியாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மேலும் பராட்டே சட்டத்தை முதன்மை கடனாளிக்கு எதிராக மட்டுமே அமல்படுத்த முடியும் என்றும் தயா குழுமம் என்ற மூன்றாம் தரப்பினருக்கு சொந்தமான பிணை சொத்தை ஏலம் விடுவதற்கு வங்கிக்கு அதிகாரம் இல்லை என்றும் அவர்கள் இதன் பொழுது வாதிட்டிருந்தார்கள். முக்கியமான பல்வேறு விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மேலும் தங்களுக்கு சட்டப்பூர்வ அறிவிப்புகளை முறையாக அனுப்புவதற்கு வங்கி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மனுதாரர்கள் இதில் குற்றம் சாட்டியிருந்தார்கள். எதிர் மனுதாரரான மக்கள் வங்கி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மனுதாரர்கள் இதற்கு முன்னர் வணிக உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் இதே போன்ற வழக்குகளை தாக்கல் செய்து தோல்வியடைந்துள்ளதால் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என்று கூறி ஆரம்ப கட்ட ஆட்சேபனைகளை எழுப்பினார்கள். வங்கியினுடைய ஏல முடிவுக்கு பிறகு 1 ஆண்டும் 8 மாதங்களாக மனுதாரர்கள் மௌனம் காத்ததாகவும் இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்வதில் ஏற்பட்ட தாமதமும் நிவாரணம் கோருவதற்கான அவர்களுடைய உரிமையை பறித்துவிடும் என்று வங்கி வாதிட்டிருந்தது. கடனை மறுசீரமைப்பதற்காக வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் மனுதாரர்கள் கடனை திருப்ப செலுத்த தவறியதையும் வங்கி

யினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த நீதிபதிகள் குழாம் 1986 ஆண்டின் சட்டம் 32 திருத்தப்பட்ட மக்கள் வங்கி சட்டத்தின் பிரிவும் 29D மூலம் ஒரு பணிப்பாளர் சபையின் முடிவை கேள்வி கேட்கும் கடன் வாங்குவோருடைய திறனை கட்டுப்படுத்தியிருப்பதாக தீர்ப்பளித்தது. எனவே சன்பெக் இன்ஜினியர் பிரைவேட் லிமிடெட் எதிர் DFCC வங்கி மற்றும் பிறர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் மூன்றாம் தரப்பினருக்கு சொந்தமான பிணை சொத்து விஷயத்தில் கூட இணை உரிமை சட்டத்தை அமல்படுத்துவதற்கு வங்கி சட்டப்பூர்வமாக அதிகாரம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியது. மனுதாரர்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாப்பதில் விழிப்புடன் செயற்படாமல் 1 வருடம் 8 மாதங்கள் என்ற நீண்ட காலத்திற்கு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தாமதம் செய்ததால் நிவாரணம் கோரும் அவர்களுடைய உரிமை செல்லாதாகிவிட்டது என்று நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியிருக்கிறது. மனுதாரர்கள் இதற்கு முன்னர் பலமுறை நிவாரணம் பெற மேற்கொண்ட முயற்சிகளில் தோல்வியடைந்தாலும் வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடன் தொகையை ஏற்றுக்கொண்டதாலும் இந்த மனு தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மனுதாரர்கள் மக்கள் வங்கிக்கு ₹10 லட்சம் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பீப்பிள்ஸ் லீசிங் அண்ட் பினான்ஸ் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய ₹969 மில்லியன் நிலுவைத் தொகையை வசூலிப்பதற்காக தயாகமகிக்கு சொந்தமான 3 நிறுவனங்கள் முன்னதாக ஏலம் விடப்பட்டன என்பதான விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமான ஒரு தீர்ப்பாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. அதுபோல மற்றொரு நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான செய்தியையும் நாங்கள் இன்றைய தினப்பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருந்தது. நீதிமன்ற நிராகரிப்பின் எதிரொலி, பெசிலை கைது செய்யும் நடவடிக்கையில் CID துரிதம் என்பதாக அதற்கு தினகரன் பத்திரிகையை தலைப்பிட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்ற பிடியான உத்தரவை மீளப்பெறுமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. பெசில் ராஜபக்சவனுடைய சட்டத்தரணிகள் முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரை பிரதமர் நீதவான் சத்துரங்க தீசானாக்கி இந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். மாத்திரை பகுதியில் உள்ள 1.5 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக போலீஸ் புலனாய்வு பிரிவினர் மாத்திரை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்கு ஒன்றில் கடந்த மே 22 பெசில் ராஜபக்சே ஆஜராகாமல் இருந்தார். இதற்கு எதிராகவே அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் சுகயீனம் காரணமாக வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதனால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்றும் மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்து அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றில் தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்த அவரது சட்டத்தரணிகள் சுகாதார விடயம் காரணமாக அவருக்கான பிடியாணை உத்தரவை மீள பெற்றுக் கொள்ளுமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன்போது பெசில் ராஜபக்சே நீதிமன்றத்தை தொடர்ந்து தவிர்த்து வருவதாகவும் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அவ்வாறு பிடியாணை உத்தரவை மீள பெற்றுக் கொள்ள முடியாது என்றும் அந்த உத்தரவை அவ்வாறே அமுல்படுத்துமாறும் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதாகவே அந்த செய்தியும் கூறப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே CID இந்த நடவடிக்கைகள் தற்பொழுது துரிதமாக இறங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் நாங்கள் அடுத்ததாக கவனம் செலுத்த இருக்கின்றோம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்திலும் வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் இது குறித்த செய்திகள் பிரதான செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை திகதிகள் மாற்றப்படாது, கல்வி உயர்கல்வி அமைச்சு தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தயாராகுவதற்கு போதுமான காலம் உள்ளதனால் பரீட்சை நடத்தப்படும் திகதிகளில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என கல்வி உயர்கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியிருப்பதாகவே அந்த செய்தியை குறிப்பிடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆகஸ்ட் 10 நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை மேலும் ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினரால் விடுக்கப்பட்டு வரும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே கல்வி உயர்கல்வி அமைச்சு இதனை தெரிவித்திருக்கிறது. தேசிய கல்வி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட ஆசிரியர் வழிகாட்டிக்கு இணங்க உயர்தர பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான எண்ணிக்கை 300 நாட்களாக இருக்கின்றன. 2026 உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் 2026 ஆகஸ்ட் 7 வரை பாடசாலை நடத்தப்படும் நாட்களின் எண்ணிக்கை 343 என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அத்துடன் 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு 2வது மற்றும் 3வது தரவையாக தோற்றவிருக்கும் மாணவர்களுக்காக கடந்த பரீட்சையின் முடிவுகள் வெளியிடப்பட்ட நாள் முதல் இந்த முறை பரீட்சை நடத்தப்படும் நாள் வரையிலான இடைவெளி 4 மாதங்களும் 10 நாட்களுமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதன்படி 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தயாராகுவதற்கு போதுமான காலம் கிடைத்துள்ளதால் பரீட்சை நடத்தப்படும் காலப்பகுதியை திருத்தம் செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவையும் எழவில்லை என்றும் கல்வி அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும்
நாங்கள் அதனோடு இணைந்த விடயங்களாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயமாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதானமான செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. கல்வி பொதுத்தராதர சாதாரதர பரீட்சை வடக்கு மாகாணத்தில் 70.1% உயர்தரத்துக்கு தகுதி என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய 2 ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கல்வி பொதுத்தராதர சாதாரதர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இருந்து இந்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 70.1% மாணவர் கல்வி பொதுத்தராதர உயர்தர பிரிவில் கற்பதற்கான தகுதியை பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை வெளியான பெறுபவர்களின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் 566 மாணவர்கள் 9 பாடங்களிலும் ஏசிடியை பெற்றிருக்கிறார்கள். அத்துடன் அகில இலங்கை ரீதியான மாகாண மட்ட அடைவு நிலைகளின் அடிப்படையில் இந்த முறை வடக்கு மாகாணம் தேசிய மட்டத்தில் 8 இடத்தை பெற்று முன்னேற்றம் கண்டிருக்கிறது. கடந்த 2024 நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரதர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் வடக்கு மாகாணம் 69.87% தேர்ச்சியுடன் தேசிய மட்டத்தில் 9 இடத்தை படித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு தரவுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை மாணவர்களுடைய உயர்தரத்துக்கான தேர்ச்சி வீதத்திலும் தேசிய மட்ட தரவரிசையிலும் வடக்கு மாகாணம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. இந்த பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 627 பேர் அனைத்து பாடங்களிலும் சித்தியடைய தவறு இருக்கிறார்கள் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தலாம். குறிப்பாக இந்த மாகாண சபை தேர்தல்கள் குறித்து பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்துச்சியாக கருத்துக்களை தெரிவித்துகின்ற வரையில் அது தொடர்பான ஒரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அதுவாக அமைந்திருக்கிறது. மாகாண சபை தேர்தல் நடந்தால் நாம் அமோக வெற்றியிட்டுவோம், தோல்விக்கு அஞ்சியே இந்த தேர்தலை அரசு இழுத்தடைக்கிறது என்று சஜித் குற்றச்சாட்டு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். மாகாண சபை தேர்தலை தேசிய மக்கள் சக்தி அரசு நடத்தினால் அதில் ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயம் அமோக வெற்றியிட்டும் என்றும் தேர்தல் தோல்விக்கு அஞ்சிய அரசு அதனை நடத்தாமல் இழுத்தடித்து வருகிறது என்ற விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டி மல்வத்து மகாவிகாரைக்கு நேற்று காலை விஜயம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் மல்வத்து மகாநாயக்க தேரர் வணக்கத்துக்குரிய திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அநாயக்க தேரர் திம்புல் குமரை விமரதம்ம தேரர் ஆகியோரை சந்தித்து பேசுகின்ற பொழுதுதான் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பல்வேறு முக்கியமான விடயங்கள் இங்கு பேசப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அஸ்கிரி மகாவிகாரைக்கு சென்று அஸ்கிரி பீடத்தினுடைய மகாநாயக்க தேரர் வணக்கத்துரிய வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரையும் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். இதன் போது மகாநாயக்க தேரர்களுக்கு அட்டப்பிரிகர வகை அன்பளிப்பு செய்ததுடன் சம்புத்த சாசனத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பரந்த தேசிய கலந்துரையாடல் குறித்தும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சகல ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளையும் நாடாளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியையும் முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். மக்கள் பெற்றுக் கொடுத்த அறுதி பெரும்பான்மை அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் தீசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு இன்று அதிகார மமதியுடன் பாராளுமன்ற குழுக்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கையாண்டு வருகிறது என்ற விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக வழிமுறைகளின் ஊடாக ஆட்சியை பிடித்துவிட்டு இன்று ஜனநாயகத்தை முடக்கும் தன்னிச்சையான தனிக்கட்சி ஆட்சியை நோக்கி நாட்டை கொண்டு செல்கிறார்கள். இதற்கு இடமளிக்க முடியாது என்ற விடயமும் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இனிவரும் தேர்தல்களில் எந்த ஒரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தேவையில்லை, எனவே எளிய பெரும்பான்மை இருந்தால் போதுமானது என்பதை நாட்டின் 220 லட்சம் மக்களும் இப்போதாவது பாடமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசு உடனடியாக எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை குறைக்க வேண்டும். சர்வதேச சந்தையில் விலைகள் குறைந்து காணப்படும் இந்த தருணத்தில் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் விலையை குறைத்துள்ள போதும் இலங்கை அரசு ஏன் குறைக்கவில்லை, வெறும் வெற்று பேச்சுக்களால் பொய்களால் இந்த ஆட்சி நடக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் இதில் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச நாட்டை பொறுப்பேற்கும் போது வடக்கிலும் தெற்கிலும் பயங்கரவாதம் நிலவியதுடன் வளைகுடா போரும் நடந்து கொண்டிருந்தது. எனவே நாலாபுரமும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்த போதும் நாட்டு மக்களுக்கு அவர் நலன்புரி சேவைகளை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்றுள்ள அரசு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க மறுக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்தியிருந்தால் இந்த அரசின் உண்மையான ஆயுட்காலம் எவ்வளவு என்பதை மக்கள் காட்டியிருப்பார்கள் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது பேசியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முஜிபுர் ரஹ்மான் எம்பியும் நேற்றைய தினம் இந்த எரிபொருள் விலை குறைப்பு சம்பந்தமாக ஒரு கேள்வியினை முன்வைத்திருக்கின்றார். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகை அதனையும் சுட்டிக்காட்டி தகவல் ஒன்றை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்களின் பணத்தை சுரண்டுகிறது அரசு, எரிபொருள் விலை குறைப்பு எங்கே என்று முஜிபுர் கேள்வி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டில் பணவீக்கம், வாழ்க்கை செலவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ள பொழுதிலும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசால் மக்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்க முடியாமல் போயிருக்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்
முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார். ஏத்துல்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமை காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவரால் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசு மக்கள் மீது பாரிய வரிச்சுமையை சுமத்தி அவர்களுக்கு பெரும் இன்னல்களை கொடுத்திருக்கிறது. எனவே மக்களின் வாங்கும் சக்தி படிப்படியாக குறைந்து வருகிறது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருள் விலை சூத்திரத்தை தற்போதைய அரசு மக்களுடைய பணத்தை சுரண்டும் ஒரு சூத்திரமாக மாற்றியமைத்திருக்கிறது. மத்திய கிழக்கு யுத்தத்தை காரணம் காட்டி எரிபொருட்களுடைய விலைகளை அதிகரிப்பதற்கான புதிய சுரண்டல் முறை ஒன்றை இவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்ற விடயத்தினை அவர் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய பேரல் ஒன்றினுடைய விலை 75 முதல் $80 வரை வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இதனை மக்களுக்கு இந்த பலனை வழங்கி உள்நாட்டிலும் எரிபொருள் விலையை குறைப்பார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்திருந்த வேளையில் விலையை குறைக்க முடியாது என்றே அரசாங்கத்தினர் அமைச்சர்கள் கூறி வருகிறார்கள். எனவே மத்திய கிழக்கு யுத்தம் பிப்ரவரி 28 ஆரம்பித்திருந்த போது இலங்கையிடம் 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு இருக்கிறது என்று ஜனாதிபதி மார்ச் மாதத்தில் அறிவித்திருந்தார். அவ்வாறாயின் புதிய எண்ணெய் கப்பல்கள் எதனையும் இறக்குமதி செய்யாமல் பிப்ரவரி மாதத்தில் $62 வாங்கிய பழைய இருப்புக்கு மார்ச் மாதத்தில் மட்டும் அரசாங்கம் 4 முறை எரிபொருள் விலையை அதிகரித்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்ததாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய சூத்திரதாரியை கண்டறிய பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியே பாரிய போராட்டத்தை நடத்தியது. ஷானி அபிசேகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோருக்கு நடந்த அநீதி குறித்து சஜித் பிரேமதாசவே பேசினார் என்ற விடயத்தினையும் அவர் இந்த ஊடக சந்திப்பின் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதையும் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக பேசலாம் இந்த புலம்பரடை வழியின் பின்னர்.

0: பிரபலடைவுளையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையினருக்கும். எனவே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது குறித்து தற்பொழுது அந்த ஆணைக்குழுடைய தலைவர் ரத்நாயக்கர் உறுதிமொழியினை வழங்கியிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த ஆணைக்குழு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்பதாக காலை முரசு பத்திரிகை ஒரு செய்தியை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அரசு எடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அதன் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு தற்போது அமலில் உள்ள தேர்தல் முறையில் காணப்படும் சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக பாராளுமன்ற விஸ்தர செயற்குழுவுக்கு 3 அவதானிப்புகளை தேர்தல்கள் ஆணைக்குழு முன்வைத்திருக்கிறது என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெண் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்கு 25% கட்டாய ஒதுக்கீட்டு முறை, தேவையான சட்ட ரீதியான திருத்த நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிர்வாக தயார்படுத்தல்களின் நிலைமை உள்ளடக்கிய விடயங்களை உள்ளடக்கி தேர்தல்கள் ஆணைக்குழு பாராளுமன்ற விஸ்தர செயற்குழு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. இதுகுறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாயின் பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தின் போது வேட்பு மனுக்களுக்கான ஒதுக்கீடு மற்றும் கட்டாய ஆசன ஒதுக்கீடு என்ற அடிப்படையில் பல யோசனைகளை விஸ்தர செயற்குழுவுக்கு முன்வைத்திருக்கிறோம். அவற்றை செயற்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று அரசியல் தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்களை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்துக்கு முரணானது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே பொருளாதார பாதிப்புக்கு பின்னர் நாட்டில் 3 முக்கிய தேர்தல்களை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். அந்த தேர்தல்களை நடத்துவதில் எந்தவித சட்ட சிக்கலும் காணப்படவில்லை. ஆனால் மாகாண சபை தேர்தல் விடயத்தில் 2017 உருவாக்கப்பட்ட புதிய சட்டத்தை தொடர்ந்து எந்த தேர்தல் முறைமையின் கீழ் இந்த தேர்தலை நடத்தலாம் என்ற சட்ட சிக்கல் நீடித்து வருகிறது. இதற்கு பாராளுமன்றத்தின் ஊடாகவே தீர்வு காணப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பலமுறை விசர தீர்மானங்களை வழங்கியிருக்கிறது. எனவே ஆணைக்குழுவால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற 3 யோசனைகளையும் செயற்படுத்த அரசு விசர கவனம் செலுத்த வேண்டும். பாராளுமன்றத்தின் ஊடாக அதற்குரிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் எப்போதும் உறுதியாக இருக்கிறோம் என்ற விடயத்தினை அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இந்த எரிபொருள் அதிகரிப்பு தொடர்பாகவும் பலர் கருத்துக்களை தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருந்த கருத்து குறித்து நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். நாமல் ராஜபக்சே எம்பியும் ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விலையை குறைக்க அரசாங்கம் தயார் இல்லை என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் வீரகசிரிபதியுடைய 2 பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் கூறுகின்ற பொழுது எரிபொருள் மானியம் வழங்கப்படுவதாக அரசாங்கம் குறிப்பிட்டாலும் எரிபொருள் விலைச்சூத்திரம் தொடர்பான உண்மை விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. ஒவ்வொரு மாதமும் எவ்விதமான முறையான வழிமுறைகளும் இன்றி எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுகிறது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் தொழில்துறைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் இதுவரையிலும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டினை அவர் முன்வைத்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் இந்த எரிபொருளோடு தொடர்பட்ட மற்றும் ஒரு விடயம் பிரசுரமாகின்றது. வீரகசிரிபத்தினுடைய முதற் பக்கத்திலும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருந்தது. டீசல் விலை குறைந்தாலும் பஸ் கட்டணம் குறையாது, தனியார் பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவிப்பு என்பதாக அதற்கு இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் தலைப்பிட்டிருக்கின்ற அதே விலை. ஜூலை மாதம் டீசல் விலை குறைந்தாலும் பஸ் கட்டணம் அதிகரிக்க வேண்டும், தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் கோரிக்கை என்பதாக வீரகிசிரி பத்திரிகை முதற் பக்கத்தில் அதனை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கில் மோதல் நிலைமை முடிவடைந்தாலும் எரிபொருள் விலை குறைக்கக்கூடாது என்ற மனநிலையில்தான் அரசாங்கம் இருக்கிறது. பழைய விலைக்கு எரிபொருளை கொள்முதல் செய்துள்ளதால் எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்று பிரதமர் குறிப்பிடுகிறார். எரிபொருள் விலைச்சூத்திரம் குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையில் செயற்படவில்லை. எந்த விலைச்சூத்திரத்துக்கு அமைவாக எரிபொருள் விலை ஒவ்வொரு மாதமும் அதிகரிக்கப்படுகிறது என்று பலமுறை கேள்வி எழுப்பியும் அதற்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இதுவரை 6 முறை எரிபொருள் விலை சடுதியாக உயர்வடைந்திருக்கிறது. எரிபொருள் விலைக்கமைய பேருந்து கட்டணத்தை அதிகரிக்குமாறு முன்வைத்த கோரிக்கையை பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் எதிர்வரும் மாதம் இடம்பெறவிருப்பதால் கட்டண அதிகரிப்புக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அடுத்த மாதம் டீசல் விலை குறைவடைந்தாலும் பேருந்து கட்டணத்தை நிச்சயம் அதிகரிக்க வேண்டும் என்ற விடயமும் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டீசல் விலை குறைவடைந்திருக்கிறது, ஆகவே பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க இடமளிக்க முடியாது என்று குறிப்பிடுவதை ஏற்க முடியாது. உலக சந்தையில் தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய் விலை குறைவடைந்து செல்கிறதாகவும், அமெரிக்காவும் ஈரானும் சில தினங்களுக்கு முன்னர் சமாதான உடன்படிக்கையை செய்து கொண்டதை அடுத்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயினுடைய விலை 78 டாலராக குறைவடைந்திருக்கிறது. எனவே யுத்த காலத்தில் 115 டாலரை தாண்டி உயர்வடைந்த இந்த எண்ணெய் விலை தற்போது 78 டாலருக்கு கீழ் குறைவடைந்திருக்கிறது. இந்த பின்னணியிலேயே எரிபொருட்களுடைய விலைகளை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதையடுத்து போக்குவரத்து கட்டணங்களும் குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் எரிபொருட்களுடைய விலைகள் குறைந்தாலும் பஸ் கட்டணங்களை குறைக்கப் போவதில்லை என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது என்பதாகவும் இந்த செய்தி கூறப்படுகிறது. இந்த நிலைமையில் அமைச்சர் அனுரா கர்ணாதலுக்கு ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். எரிபொருட்களுடைய விலைகள் உடனடியாக குறையாது என்பதுதான் அவருடைய கருத்தாக காணப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது. எனவே உலக சந்தையில் எரிபொருட்களுடைய விலைகள் குறைந்தாலும் உள்நாட்டில் எரிபொருட்களுடைய விலைகள் உடனடியாக குறைக்கப்பட மாட்டாது என எரிசக்தி அமைச்சர் அனுரா கர்ணாதலுக்கு தெரிவித்திருக்கின்ற கருத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். எனவே அந்த விடயம் குறித்து நாங்கள் பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் 60 நாட்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதை அடுத்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைவடைந்திருக்கிறது. இருந்த போதிலும் உலக சந்தையினுடைய புதிய விலை மாற்றங்கள் இலங்கை போன்ற நாடுகளுக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் புதிய கொள்வனவுகள் மேற்கொள்ளப்படும் பொழுதே சாதகமாக அமையும். அதுவரை தற்போதைய எரிபொருள் வழங்கும் QR ஒதுக்கீட்டு முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். தற்போது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் பீப்பாயினுடைய விலை சுமார் 80 அமெரிக்க டாலராக விற்பனை செய்யப்படுகிறது. இருந்த போதிலும் தற்போதைய விலைகளை ஸ்திரமாக பேணுவதற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் மானியங்களை வழங்க வேண்டியிருக்கிறது. எனவே எரிபொருள் விலைகளை மாற்றமின்றி வைத்திருப்பதற்காக அமைச்சரவை ஏற்கனவே 47 பில்லியன் ரூபாயை வழங்குவதற்கு அனுமதி அளித்துள்ளதோடு கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மாத்திரம் எண்ணெய் மானியத்திற்காக 19 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையின் உட்பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆராய்ச்சி கட்டோவில் கோர விபத்து, கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் கார் பாய்ந்ததில் ஒருவர் பரிதாப உயிரிழப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட செங்கலோயா பாலத்துக்கு அருகில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகமாக உயிரிழந்திருக்கின்றார். மடு தேவாலயத்திற்கு சென்று வழிபாடுகளை முடித்துக் கொண்டு மீண்டும் வெண்ணப்புவ பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியிருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் காணக்கூடிய து காரை செலுத்தி சென்ற சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் நித்திரை கலக்கம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியோரத்தில் இருந்த சிறிய ரக வியாபார நிலையம் ஒன்றுக்குள் புகுந்திருக்கிறது. இதன்போது அங்கு நின்றிருந்த நபர் ஒருவர் மீது கார் பலமாக மோதியதில் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து மற்றும் உயிரிழந்த நபரின் விபரங்களை குறித்த மேலதிக விசாரணையை ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் மேற்கொண்டு வருவதாகவே அந்த செய்தி கூறப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருந்தது. தினக்குரல் பத்திரிகையினுடைய 2 பக்கத்தில் கண்டியில் இளம் பெண் கொலையா தற்கொலையா, அடித்துக் கொன்றதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கண்டி குண்டசாலை வராப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த இளம் பெண் ஒருவருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சடலம் உயிரிழந்த பெண்ணின் கணவரின் வீட்டில் இருந்தே இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் 23 வயதுடைய இளம் பெண் ஆவார். கணவர் உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் தங்களது மகளை அடித்து கொலை செய்துள்ளதாக உயிரிழந்த பெண்ணுடைய உறவினர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் தான் இசை நிகழ்ச்சி ஒன்றை பார்ப்பதற்காக சென்றுவிட்டு நேற்று முன்தினம் சனிக்கிழமை அதிகாலை வீட்டிற்கு வந்த பொழுது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதை அவதானித்ததாகவும் பின்னர் அந்த கயிற்றை அறித்து அவரது உடலை கட்டிலில் கடத்தியதாகவும் கணவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்கள் திருமணமாகி சுமார் 2 வருடங்கள் கடந்திருக்கிற நிலையில் போதைப் பொருளுக்கு அடிமையான கணவர் தனக்கு தொடர்ச்சியாக ஏற்படுத்திய துன்புறுத்தல்கள் தொடர்பாக பலகொல்ல போலீசில் பலமுறை முறைப்பாடு செய்திருந்ததாக உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கணவர் தன்னை தாக்குவதன் காரணமாக அவர் அடிக்கடி தனது பெற்றோர் வீட்டிற்கு வருவதாகவும் அவர் விவாகரத்து செய்ய தயாராகி வந்ததாகவும் உறவினர்கள் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் உயிரிழந்த பெண்ணால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்றும் இளைஞனுடைய வீட்டாரால் போலீசாரிடமும் நீதவானிடமும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து உயிரிழந்த தங்களுடைய மகளுடையது அல்ல என பெண்ணினுடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த பெண்ணின் தரப்பினர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதால் அங்கு பதற்றமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதன்படி பெண்ணின் சடலத்தை பரிசோதனைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். அதுபோல பெண் இயன் மருத்துவர் மரணம் தொடர்பில் சந்தேக நபரை தீவிரமாக தேடும் போலீசார் பல பெண்களை ஏமாற்றி பணம் பறித்தது இருப்பதாக தகவல் என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நேற்றைய தினமும் இது குறித்த விரிவான தகவல்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். 43 வயதுடைய மூன்று பிள்ளைகளுடைய தந்தையான இந்த சந்தேகர்களுடைய குற்றச் செயல்களுக்கு அவரது மனைவி ஆதரவளித்து உதவிகளை வழங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சந்தேக நபர் உண்மையிலேயே ஒரு மென்பொருள் பொறியியலாளரா என்பதும் சந்தேகத்திற்குரியது எனவும் யுவதிகளை ஏமாற்றுவதற்காக அவ்வாறு கூறியிருக்கலாம் என்றும் விசாரணை அதிகாரிகள் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் நுவரெலியா போலீசார் நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட வேண்டியிருக்கின்ற உயிரிழந்த யுவதியின் காதலன் என கூறப்படும் நபருக்கு எதிராக நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 17 தேதி பிற்பகல் தெல்தனிய வைத்தியசாலை அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றிற்குள் இருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் பெண்ணொருடைய சடலம் மீட்கப்பட்டதுடன் அவர் அம்பாறை வைத்தியசாலையில் பணிபுரிந்த பௌதிக சிகிச்சை நிபுணர் என்பதும் பின்னர் தெரிய வந்திருந்தது. குறித்த யுவதியுடைய காதலன் என கூறப்படும் நபர் இதற்கு முந்தைய நாள் யுவதியின் உடலை நுவரெலியாவில் உள்ள விடுதி ஒன்றிலிருந்து வெளியே கொண்டு வரும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருந்தன. இதன் அடிப்படையில் தான் இந்த சந்தேக நபர் குறித்து பல்வேறு முக்கியமான தகவல்கள் தற்பொழுது வெளியாகி கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் மற்றொரு விவகாரம் குறித்தும் பார்க்கலாம். எனவே இந்த டெங்கு அபாயம் அதிகரித்திருக்கிறது. எனவே பெரும் டெங்கு அபாய வலயங்களாக 112 சுகாதார பிரிவுகள் அடையாளம் என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றன. தினகரன் பத்திரிகையின் முதற் பகுதியிலும் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. டெங்கு தாக்கம் மேல்மாகாணம் உட்பட 112 சுகாதார பிரிவுகளில் அதிக பாதிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. டெங்கு காய்ச்சல் பரவும் அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுடைய எண்ணிக்கை 112 அதிகரித்திருக்கிறது. மகரகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் அதிகபட்ச டெங்கு பாதிப்புகள் பதிவாகி வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. களுத்துறை மாவட்டத்தில் உள்ள பாணந்துறை மற்றும் கம்பகம் மாவட்டத்தில் உள்ள பியகம் ஆகிய பகுதிகளிலும் டெங்கு வேகமாக பரவி வருகிறது. கொழும்பு, கம்பகம், மாத்தறை, காலி, கண்டி, ரத்னபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. விசேட நிபுணர் டாக்டர் பிரஷீலா சம்பரவீர இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் தொடர்ச்சியான டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் இருந்த போதிலும் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அகற்றுவதில் சமூகத்தின் அலட்சியம் ஒரு பெரும் சவாலாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே மேலும் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதால் இந்த வார இறுதியில் தங்களுடைய சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்வதற்கு முன்னுரிமை அளிக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 45,000 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே மக்களை மிக அவதானமாக இந்த விடயம் குறித்து நீங்கள் செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கின்றோம். அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: வணக்கம் வசந்தா.
1: குளிர்நாட்களில் விரைவான நிவாரணம் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். உற்சாகமான இந்த திங்கள் காலை அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நானும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளிரான ஒரு காலநிலையா மாறி இருக்கு. இன்னைக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டை மலை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு காலங்காத்தாலே. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போது முதல் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட இருக்கலாம். சரியா, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நிகழ்ச்சியில முதலாவதா மிக முக்கியமான ஒரு விடயத்தை வந்து நாம உங்களுக்காக சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீலிக்கப்பட்ட 3025 அத கோட்டிபதி முடிவுகளை இப்போது பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் 25, 51, 55, 57. மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து எச் வெற்றி இலக்கங்கள் 23, 51, 55, 57. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் மூன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,64,560 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,28,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,911 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ராசியாக துலா ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 6, 10, 45, 62. மீண்டும் ராசி துலாம் வெற்றி இலக்கங்கள் 6, 10, 45, 62. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,41,61,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 53 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,199 சூப்பர் போல் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 21, 30, 51, 59. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்கள் 21, 30, 51, 59. 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் இட்லப்பின் விசேட இலக்கங்களாக 3, 0, 4, 4, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 0, 4, 4, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,41,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 13,68,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,360 சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 9, 11, 27, 71. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 9, 11, 27, 71. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,14,480 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,63,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,375 கப்பூர்குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 12 வெற்றி இலக்கங்கள் 8, 11, 32, 73. மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 12 வெற்றி இலக்கங்கள் 8, 11, 32, 73. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,33,67,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 29,89,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 933 சுப்பிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 2, 9, 7, 5, 8, 6. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 2, 9, 7, 5, 8, 6. நேற்றைய தினம் மொத்தமாக 32,760 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,20,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 407 ஜயசம்பத வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 7, 5, 8, 6. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 7, 5, 8, 6. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 55,92,160 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1029வது சசிரியலோத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். வெற்றி இலக்கங்களாக 6, 25, 45, மீண்டும் 6, 25, 45. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 36,53,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான

அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட சுபதவசாக் 341வது சுபதவசாக்கின் வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக சிம்ம ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 26, 39, 54. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்கள் 26, 39, 54. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 2, 2, 3, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 2, 3, 0. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் பரிசல்கள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 83,25,340 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. 4 எண்கள் பொருந்தி 25,000 ரூபாய் பரிசல்கள் 34 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 8,50,000 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலோத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 4,467வது கோவிசத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 3, 23, 29, 40. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 3, 23, 29, 40. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு 1, 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 93,27,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,85,83,645 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மகாஜன சம்பத்த. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 6,225வது மகாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஜெட். வெற்றி இலக்கங்கள் 2, 3, 5, 6, 4, 8. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜெட். வெற்றி இலக்கங்கள் 2, 3, 5, 6, 4, 8. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு 1, 1 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,89,7,760 ரூபாய் பரிசல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,66,17,504 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தன நிதானய. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,255வது தன நிதானய சீட்டிலிப்பு முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 21, 30, 38, 66. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 21, 30, 38, 66. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 4, 5, 7, 9. மீண்டும் 4, 5, 7, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 45,83,160 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,573வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 19. வெற்றி இலக்கங்கள் 11, 18, 63, 80. மீண்டும் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 19. வெற்றி இலக்கங்கள் 11, 18, 63, 80. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,21,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,56,72,458 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,534வது ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கன்னிராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 5, 31, 43, 58. மீண்டும் ராசி கன்னி. வெற்றி இலக்கங்கள் 5, 31, 43, 58. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1, 25,000 ரூபாய் பரிசல்கள் 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,53,740 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,72,508 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்தலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 800வது சீட்டில் வாரமான அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட். வெற்றி இலக்கங்கள் 5, 6, 4, 8. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட். வெற்றி இலக்கங்கள் 5, 6, 4, 8.
நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசல்கள் 42 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 37,61,280 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்லுக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்லுக்கப்பட்ட 493வது ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 3, 8, 5, 2. மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 3, 8, 5, 2. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 1, 1, 9, 3 தெரிவாகியுள்ளது. மீண்டும் விசேட இலக்கங்களாக 1, 1, 9, 3 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 32 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,39,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: விருச்சிகம் ஈகை தனுசு சாந்தம் மகரம் சின்னம் கும்பம் அமைதி மீனம் சுபம் மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் தனம் ரிஷபம் ஊக்கம் மிதுனம் சுகம் கடகம் பயம் சிம்மம் மறதி கன்னி ஓய்வு துலாம் பிரிவு விருச்சிகம் ஈகை தனுசு சாந்தம் மகரம் சின்னம் கும்பம் அமைதி மீனம் சுபம் இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன். பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

தொண்ணூத்தெட்டில் வசந்தம் எஃப்எம். அருளின் உருவமாக, கருணையின் கடலாக, பக்தியின் ஒளியாக விளங்கும் நைனி நாகபூஷணி அம்பாளின்

இன்று நம் திரையிசை உலகமும் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அது வேறொன்றுமில்லை, கோடிக்கணக்கான நெஞ்சுகளை தன் அன்பால் ஆளுகிற இளைய தளபதி, தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான திரு ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாள்.

0: இரண்டாம் திகதி. ஆம், ஒரு சாதாரண நாளாக தொடங்கிய அந்த நாள் இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் திருவிழா நாளாக மாறியுள்ளது.
1: மிஸ்டர் மேத்தா,
2: அப்பனையே பேர் சொல்லி கூப்பிடுறேன்.
1: எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட எனக்கு அப்பனா நடந்துகிட்டதே இல்ல.
0: சினிமா பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் அவருக்கான பாதையை அவர் அவ்வளவாக எளிதில் அடைந்து விடவில்லை. இன்று இவரை கொண்டாடும் இந்த உலகம் ஆரம்பத்தில் இவரை எப்படியெல்லாம் விமர்சித்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெற காரணம் அவரின் ஓயாத உழைப்பு மாத்திரமே. ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 92 ஆண்டு நாளைய தீர்ப்பு எனும் திரைப்படம் மூலமாக ஒரு நடிகராக தன் பயணத்தை இவர் தொடங்கினார். தொடக்க காலத்தில் எத்தனையோ கேலிகள், உருவ கேலிகள், எதிர்மறை விமர்சனங்கள், இவரெல்லாம் ஒரு கதாநாயகனா என்று எழுதிய பேனாக்காரர்களுக்கு முன்னால், பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும் என வரிசையாக காவிய திரைப்படங்களை கொடுத்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சிறந்த கதாநாயகனாக மாறினார்.

தான் அவருடைய அசுர வளர்ச்சி தொடங்கியது எனலாம். திருமலை, போக்கிரி, கில்லி என அதிரடி திரைப்படங்களில் களமிறங்கி திரையரங்குகளை அதிர வைத்தார் இவர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் தன் நடனத்தாலும் தனித்துவமான பாணியாலும் கட்டி போட்டார். வசூல் சக்கரவர்த்தியாக தமிழ் சினிமாவின் உயர் நட்சத்திரமாய் இளைய தளபதியாக தன் சிம்மாசனத்தை அமைத்துக் கொடுத்தார். ஆனால் இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு மிக பெரிய வலியும் வடுக்களும் இருக்கின்றன. எத்தனையோ தோல்வி திரைப்படங்கள், எத்தனையோ அழுத்தங்கள், திரைப்படம் வெளியிடுவதில் சிக்கல், இப்படி எத்தனையோ இன்னல்கள் தன்னை சூழ்ந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் விஜய் கொடுத்த பதில் அவருடைய அமைதி மட்டுமே.

0: அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம், நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு எதிராக நிற்பவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று அவசியமில்லை, நமக்குள்ளே இருக்கும் பயத்தை ஜெயித்தாலே போதும் என்பதே. சுற்றிலும் எவ்வளவு பிரச்சனை என்று புயல் தன்னை சூழ்ந்து கொண்டாலும் மேடையில் வந்து ஒளி வாங்கிக்கு முன்னால் நின்று என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று அவர் சொல்லும் போது வரும் அந்த சத்தம்,
1: என் மனசில் இருக்கிற என்னுடைய எண்ணங்களை பேச இப்படி ஒரு மேடை அமைந்ததற்கு அப்படி ஆரம்பிப்போமா? சரி ரைட், புரிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் குடியிருக்கும்.
0: அது திரையரங்குகளை தாண்டி அவரை ஒரு சகோதரனாக தன் வீட்டு பிள்ளையாக நினைக்கும் ஒவ்வொரு ரசிகனின் இதயத்தையும் தொட்டுவிடும். அந்த அன்புதான் அவருடைய ஆக சிறந்த பலம். திரைப்படங்களில் எட்ட முடியாத உயரங்களை தொட்ட பிறகும் அவருடைய தேடல் அங்கேயே நின்றுவிடவில்லை. நட்பணி மன்றங்கள் மக்கள் இயக்கமாக மாற்றி ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மருத்துவம் என எத்தனையோ நட்பணிகளை செய்து வந்தார். வெறும் திரையில் மாத்திரம் கதாநாயகனாக இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் மக்களுக்கான ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்ற நோக்கில் தன் நட்பணி இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சியாக அதிகாரபூர்வமாக மாற்றி அரசியல் களத்திலும் தன் தடம் பதித்தார் விஜய்.

முதல் அரசியல் வருகை வரையிலான அவருடைய இந்த பயணம் உங்களை நீங்கள் நம்பினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உலகத்திற்கே உணர்த்தி இருக்கின்றது. நேர்மையாக உழைத்தால் வரலாறு நம் பெயரை சொல்லும் என்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் இளைய தளபதி திரு ஜோசப் விஜய் அவர்களே ஆக சிறந்த உதாரணம்.

0: நடிகையின் கனவாக தொடங்கிய பயணம் ஒரு நடிகனின் சாதனையாக வளர்ந்தது. இன்று கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக நிற்கிறது. உழைப்பை நம்பிய மனிதருக்கும் தன்னம்பிக்கையை ஆயுதமாக கொண்ட போராளிக்கும் மக்களின் அன்பை தன் மிகப்பெரிய பலமாக மாற்றிய தலைவருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வசந்தம் எஃப்எம் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டு இருக்கீங்க. இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தளபதி அல்லது மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா திரையுலகில் மட்டும் இருந்திருக்கணும், இன்றைய நாளை களை கட்டி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை சரியா. சிறப்பாக இந்த நாளை எல்லோரும் போடு நாமளும் சேர்ந்து கொண்டாடுவோம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாட்டுல காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா காலநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி திரும்பி பாத்துருவோம். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் பல பிரதேசங்களையும் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 2 மணிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடும் மழை, அதுவும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்கும்போது மத்திய மலைநாட்டில் மேற்கு சரிவு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தென் மாகாணங்களிலும் திருக்கோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு காற்றும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவதானமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஏன்னா விடிய விடிய வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றையதான். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், அறிவுறுத்துறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைய தினம் ஒரு தலைப்பு ஒன்று வச்சுருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது இல்லாமல் வேணாலும் இருந்துடலாம், ஆனால் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. இது இப்படி இருக்கும்போது மொபைல்லாம் என்னங்க இன்டர்நெட் இல்லாமல் தாங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, எனக்கு மொபைல் இல்லாத ஒரு வாரமா அல்லது இன்டர்நெட் இல்லாத ஒரு வாரமா எது உங்களுக்கு ஓகேவா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு சொல்ல போறீங்க. மொபைல் இல்லாத ஒரு வாரம்னா இன்டர்நெட் இருக்கும், நீங்கள் கம்ப்யூட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட் இருக்காது ஆனால் மொபைல் கையில் இருக்கும். இது ரெண்டில் எது வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்தி சொல்லலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0312 775 001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காய் ஒரு பதிவை போட்டிருக்கோம். அதில் வந்து கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டுகளை போடுங்க. இதுதான் எனக்கு வேணும், இல்லை இது வேணாம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் போடுறதுக்கும் மொபைலும் தேவை, இன்டர்நெட்டும் தேவை. வந்து போடுங்க. ஒரு வாரம் இருக்கக்கூடாது, எனக்கு இது மட்டும் இருந்தால் போதும்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான தகவல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னைக்கு வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: பெருந்துருளகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

ஓகே, காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான தகவல் மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவர்களோட பிறந்த நாளும்ங்கிறதுனால கொஞ்சம் அவர் பாட்டா காலையில இருந்து வைப் பண்ணலாமே அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. கால்பந்தாட்ட போட்டிகள் எல்லாமே வந்து ஃபீஃபால ஏகப்பட்ட போட்டிகள் போய்கிட்டு இருக்கு 2026ல். அதுலயும் ஒரு போட்டி ஒன்று நடந்திருக்கு இன்றைக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எச் பிரிவுல தான் இந்த போட்டியானது நடைபெற்று இருக்கு. இதுல வந்து உருகுவே மற்றும் வேப் வாட் அப்படிங்கிற ரெண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இரண்டுக்கு இரண்டு அப்படிங்கிற புள்ளிகள் கணக்கில் வந்து சமநிலையில முடிச்சிருக்காங்க. அப்ப போட்டி வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு கோல் இவங்க ரெண்டு கோல் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து சமநிலையில முடிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த இலங்கை இந்தியா ஆப்கானிஸ்தான் இவங்க எல்லாருக்குமான போட்டி ஒன்று நடைபெற்றிருந்து இலங்கை தம்புள்ளையில. அந்த போட்டும் நேற்றைய தினம் வந்து நிறைவு பெற்றிருந்துச்சு. அதிரடியான ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் பேசுனது வந்து த லிட்டில் பாஸ் அப்படிங்கிறவர் பார்த்தா. யாரா அந்த லிட்டில் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வைபவ் சூரியவன்சியை பத்தி தான் பேசியிருந்தாங்க. காரணம் ஆறு ஓட்டங்கள் அப்படின்னு 11 பந்துகள்ல கிட்டத்தட்ட 50 ஓட்டங்களை விளாசி தள்ளி இருந்தாரு. ஆனா என்னை பொறுத்த அளவுல நான் ஆரம்பத்திலிருந்தே அவரை கவனிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் உங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் இருந்துச்சுன்னு சொன்னாதான் அது முன்னோக்கி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். காரணம் அவரு 94-96 அப்படின்னு சொல்லி ஓட்ட வரிசைகள் ஐபிஎல்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் இழந்துகிட்டே இருக்காரு. இந்த அரைச்சதம் பெறதுக்கு இருக்கிற அந்த வேகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சதம் பெறுவதற்கான ஒரு ஸ்டடினஸ் ஒன்று இருக்கணும், அது வந்து இவர்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான 100 ஓட்டங்களை பெற வாய்ப்பு இருந்தும் பெறாமல் போன வீரர்கள் வரிசையில பட்டியலில் துடுப்பாட்ட வீரர்கள் இவரும் இடம் பிடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றைய தினமும் அப்படி ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றிருந்துச்சு. எது எப்படியோ நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஏஏ வந்து சாம்பியன் ஆகியிருந்தாங்க. இலங்கை அணி நான் நினைச்சேன் பட்டு தோல்விதான் போல இருக்கு, பட் பரவாயில்ல ஓரளவு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோல்வியை தான் நேற்று பெற்றிருந்தாங்க. இருந்தாலும் இந்த போட்டிகளும் நிறைவு பெறுது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்துறோம். இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து இலங்கைக்கு ரொம்ப அண்மையில இருக்க வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து சோதனை சாவடிகளை வந்து கைவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட சோதனை சாவடிகள் வந்து அங்கே இருந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு நாடுகளுக்கும் இடையிலான கடத்தல் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளமை குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதனூடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ்கோடி வழியாக கடல் மார்க்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கடத்தல் நடவடிக்கைகள்லாம் ஈடுபடும். அதனால் அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடக ஆர்வலர்கள் செய்திகள் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்தும். ஸோ நீங்களும் இணைந்து கொள்ளுங்க காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கட்டிட உபகரண பொருட்கள், கடல் தொழில் உபகரண பொருட்கள் எல்லாம் ஒரே இடத்துல போய் வாங்கணும் அப்படின்னா எங்க போய் வாங்கணும்? ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. அங்க போனீங்கன்னா ஒரே குறையின் கீழ் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அடைமலையா இருக்கு, காலநிலை எப்படி இருக்கு, கண்டிப்பா காய்ச்சல், தடுமல், தலைவலி இப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவோம், ஆபீஸ்க்கு லீவு கேட்போம். அப்படியெல்லாம் இருக்கும்போது உங்க மேனேஜர் இப்படி சொன்னா எப்படி இருக்கும், ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கிட்டு டக்குன்னு ஆபீஸ் வாங்க அப்படின்னு. சோ தலைவலி காய்ச்சல்லாம் இருந்தா ரெண்டு மெல்டோல் எடுத்துங்க, எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிரும், நீங்களும் வேலைக்கு பறந்து போயிடலாம்.

0: மெருகான வரிகள்.
1: கீழமெஞ்சே வா தென்றல் தேரி நீ எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: வாட் ப்ரோ? நடனம் சாங்கா?
1: பாங்க
0: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகைன் பாங்க?
1: இல்ல சாங்க.
0: சாங்க எங்க பாட?
1: வாங்க வாங்க.
0: என்னன்னா
1: மை சாங்க நீ கேளுங்கண்ணா.
0: சரியா புரியலண்ணா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 இது மக்கள் சூடிய மகுடமே.
1: புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது. எங்கேயும் எப்போதும் எல்லையில்லா ஆனந்தம். நமது வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
5: எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதான நம்ம பழக்கமே. விளையலாமா? பாலுக்கு பால் பவுண்டரி சிக்ஸர் சும்மா பந்து பறந்துகிட்டே இருக்கும். பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறியா?
6: யாருடா நீ?

காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரான அட்டகாசமான பாடல்கள்லாம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு கட்டிடம் ஒன்று கட்டணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா என்ன பண்ணணும், உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தணும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மெல்வாக்யூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்களோட கட்டிடங்கள் அல்லது வீடுகளை அமைத்தீங்கன்னு சொன்னா காலம் தாண்டியும் பரம்பரைக்கும் உங்கள் பெயரை சொல்லும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். ஸோ இப்படி இருக்கும்போது நாம் ஒரு தலைப்பு ஒன்று கேட்டிருந்தேன் என்னன்னா, நீங்க போன் இல்லாம ஒரு வாரம் இருப்பீங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னா இன்டர்நெட் இல்லாம ஒரு வாரம் இருப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமாக ரெண்டு பேர் அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லியிருக்காங்க. கிரியர்லேருந்து ராஜலட்சுமி அம்மா சொல்லியிருக்காங்க, நான் வச்சிருக்கிறது சின்ன ஃபோன் தான் அப்படின்னு இருக்காங்க. சரியா, அப்போ சின்ன ஃபோனாக இருந்தால் என்ன பண்ணால் அந்த ஃபோனை ஒரு வாரம் அவங்களுக்கு தள்ளி வச்சிடணும். அவங்க இன்டர்நெட்லாம் இருப்பாங்களாம், ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க சின்ன ஃபோன் இல்லையா, அப்போ அவங்களால அந்த சின்ன ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. இப்படி இருக்கும்போது மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்டையும் ஒரு சின்ன ஃபோன் தான் வச்சிருக்காங்களாம், பசங்கள்ட்ட தான் இருக்கான் டச் ஃபோன் இல்லாமல், அந்த ஃபோன் இல்லாமல் கஷ்டங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள்ட்டையும் அந்த ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறனா, அப்போ இன்டர்நெட் வச்சிருக்க பசங்களாலும் இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியுதுல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வாரம் ஃபோன் இல்லாமல் இருக்கலாம் இல்லை இன்டர்நெட் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க, எதை வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்கள்கிட்ட சின்ன ஃபோன் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஃபோன் இல்லாமல் ஒரு வாரம் உங்களால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அழைப்பு ஏற்படுத்தி சொல்லலாம். மலைங்கள் 0112275 0012 அல்லது 0112275 111 அப்படிங்கலாம். வசந்தத்தின் ஃபேஸ்புக்கும் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போடுறோம், அதன் கீழே வந்து உங்களோட கமெண்ட்டுகளையும் பதிவிடுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஞாபகப்படுத்துறேன். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போயிருங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து நாங்கள் ஞாபகப்படுத்துகிறேன். சரி, தொடர்ந்து மின்னந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டு இருக்கிறீங்க. சூப்பரான இந்த காலில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு வேர்ல்ட் கப், அதுவும் ஃபீஃபா வேர்ல்ட் கப், ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கேன். ஜி பிரிவுல நடந்த ஆட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டியும் சமநிலையில வந்து முடிஞ்சிருக்கு. இந்த சமநிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 5-5 கோல்கள் இல்ல, 10-10 கோல்கள் எல்லாம் கிடையாது. ரெண்டு அணியுமே வந்து எந்த கோலுமே பெறாம வந்து பாத்தீங்கன்னா போட்டியை சமநிலையில முடிச்சிருக்காங்க. இது ரெண்டு அணிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் இப்படி முடிஞ்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த போட்டி நடந்துட்டு இருக்கும்போது 66வது நிமிடத்தில் வந்து பெல்ஜியம் அணியில் இருக்கிற ஒரு வீரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விதிமீறல்கள் காரணமாக ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க. அதன் காரணமாக எஞ்சியிருந்த நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் மட்டும்தான் கொண்ட அணியோட இந்த பெல்ஜியம் அணியை மோதியிருந்தாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இரண்டு அணிகளுமே வந்து எந்த கோல்களுமே பெறாத நிலையில இந்த போட்டி வந்து முடிவுற்றுக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வளமையா வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த பேருந்து கட்டணங்கள் திருத்தங்கள் வந்து வெளியிடுவாங்க ஒவ்வொரு ஆண்டும். இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 3வது திகதியிலிருந்து இது அமல்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தான் அந்த செய்தியை சொல்லியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் விலையெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால ஜூன் மாதம் 1வது திகதியிலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் நட்டம் உங்களுக்கு ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பேருந்து கட்டண திருத்த நடவடிக்கைகள் அல்லது இந்த கட்டணம் எப்படி உயர்த்தலாம் அப்படிங்கறத பத்தின பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கான். எப்படி இருப்பினும் வந்து வெகு சீக்கிரமாக வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கெமனு விஜயரத்ன, அந்த தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர். சரி, இதெல்லாம் இப்படி இருக்கு, எப்படி எப்படியோ போர் முன் நின்றுச்சு, ஆனா அந்த விலை குறைந்த பாடலையே அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க. பார்ப்போம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்தணும். அப்படி உறுதியான உள்ளீடு அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டியது மெல்வா கியூஎஸ்ட் கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உங்கள் கட்டிடங்கள் அல்லது உங்களது வீடெல்லாம் காலம் தாண்டியும் உங்கள் பேர் சொல்லும். எங்க தாத்தா கட்டின வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஓ, அதையும் ஞாபகப்படுத்துறோம். சோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

0: 2.8 வசந்தம் FM வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சபர்காமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டே மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அதேநேரம் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
3: அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முதலாம் நாள் உயர்மட்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நிறைவடைந்துள்ளன. பாகிஸ்தான் மற்றும் கட்டாரின் மத்தியஸ்தத்துடன் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே கடும் வார்த்தைப்போர் நிலவிய போதிலும் முக்கிய பிராந்திய மற்றும் பொருளாதார விவகாரங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக எட்டப்பட்ட தற்காலிக உடன்படிக்கையின் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எமது அடுத்த மனிதநல செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: வணத்தியாளர் செய்திகளுக்கு

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது. ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112 864 0012.
2: நிமிர்ந்த நடை

ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சூப்பரான அதிரடியான பாடல்கள் அது மட்டும் வந்து இன்னைக்கு ஒரு கொண்டாட்டத்துக்குரிய நாள். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே தளபதி பாடல்களாக உங்களுக்கு தந்துட்டு இருக்கோம். சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் நிலவுற இந்த விடயங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த காலநிலை மாற்றங்கள் இதனோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று வெளியாகிருக்கு. பனிச்சுமையில் அதிக மன அழுத்தத்திற்குள்ளாகும் தாதிமார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 23,000 தாதிமார்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்காங்களாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 கனிஷ்ட ஊழியர்கள் மட்டும் வெற்றிடங்கள் நிகழ்வதாகவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கேற்றால் போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாதிமார்கள் இல்லாதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிணைந்த தாதியர் சங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே தாதிமாரோட வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் மிக்க ஒரு வேலை தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான நோயாளிகள் வெவ்வேறு மனப்பான்மை கொண்டவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிறந்த முறையில் அணுகி அவங்களுக்கான சேவைகளை செய்யணும். அப்படி இருக்கும்போது இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தான் அப்படிங்கிறதையும் நாம் ஞாபகப்படுத்தணும். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லெபனானில் இஸ்புல்லா அமைப்பு பலவீனமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போர் நிறுத்தம் நிலை வரும் சூழலில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு எல்லை பகுதியில் விதிக்கப்பட்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்குவதாக இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து இன்றைக்கு காலை 6 மணி முதல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் மோதல் நடந்துச்சோ அந்த எல்லா பகுதிகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தகர்த்துறதா சொல்லியிருக்காங்க. சரி, இதுவும் ஒரு சிறப்பான விஷயம்தான். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாம் கேட்டிருந்தோம் ஒரு கேள்வி, அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். ஃபோன் இல்லாமல் உங்களால் ஒரு வாரம், அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்டர்நெட் இல்லாமல் ஒரு வாரம், இது ரெண்டில் எது இல்லாமல் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பினை ஏற்படுத்துங்க. 01-2-775 அல்லது 01-2-775 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, அங்கே வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. ஏராளமான பேர் கருத்துக்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிரித்து சந்தோஷமாக இருக்கேன். அப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கும் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம்.

0: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
1: ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

என அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள் நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம்.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டு இருக்கிறீங்க. அதிரடியான பாடல்களோடு உங்களுக்கு சூப்பரான தலைப்பும் கொடுத்துருக்கோம். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், அழைப்பு ஏற்படுத்தி அப்படின்னா வசந்தத்தின் பேஸ்புக்கினோட கூட நீங்க வந்து அதுக்கான பதில்களை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். உங்களுக்கு வந்து கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இதெல்லாம் ஒரே இடத்துல போய் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்க போனீங்கன்னு சொன்னா சகல பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மலைந்து தெரிய தேவையில்லை இந்த மலை நாட்களில் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திட்டு, தலைவலி காய்ச்சல் அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப சகஜமாகிருச்சு. அந்த சகஜத்துல இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாமே பறந்து போயிரும். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா நினைவில் கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். நாடளாவிய ரீதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா டெங்கு வந்து பரவல் அதிகமாக காணப்படுகிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம், மாநகர சபைகள், அப்புறம் பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எல்லாமே இணைந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மக்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கவலை வெளியிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒத்துழைப்பு வந்து ரொம்ப முக்கியம். நாங்க மட்டுமே வந்து இதை மேற்கொண்டோம்னு சொன்னா இது சிறந்த முறையில நடக்காது. மக்களும் தங்கள் இருக்கும் இடங்களையும் வசிப்பிடங்களையும் அதை சுற்றியுள்ள சூழலையும் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முறையில வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபராதம் விதிக்கிறதன் காரணமாக மட்டும் வந்து இந்த மாதிரியான விடயங்கள்ல வந்து செய்வாங்க. இல்ல நாங்க வந்து புகை விசிறதுனாலேயோ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெங்கு பரவலை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு பொதுமக்களின் பங்களிப்பு வந்து இன்றியமையாதது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நோய் பரவிருச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனை நமக்கு தான். அதனால வருவாங்க, இல்ல வந்து ஏதாவது அபராதம் விதிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லாம நீங்களும் இருக்கிற இடத்த வந்து சுற்றுப்புறத்தை வந்து ரொம்ப சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றோம். சோ தொடர்ந்து மினிந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. சூப்பரான இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் பேஸ்புக்கினூடாக நம்மளோட இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, அருள்மொழி வந்திருக்காங்க, இனிமையான கால நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அவசியமான ஒன்றுதான். ஆனால் இன்டர்நெட் இல்லாமல் கூட நாள் பூரா இருந்துடலாம், ஆனால் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. சரி, பொழுதுபோக்குக்காக வந்து படங்கள் எல்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் வந்து பார்க்கணும். அழகான வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் செய்கிறதுக்கு வந்து இன்டர்நெட்டும் முக்கியம்தான், ஃபோனும் முக்கியம்தான். ஆனால் வந்து ஃபோன் இல்லாமல் இருக்க கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்பான கால நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகலா சொல்லியிருக்காங்க. ஆயா அன்பான கால நேர வணக்கம், நான் சுகந்தி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான கால நேர வணக்கம். சாமிமலை சிங்காரவத்தையிலேருந்து டி கே தினேஷ் வந்திருக்காங்க, தளபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்னாட் வந்திருக்காங்க, இனிய காலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க. தேவலையிலேருந்து ஷாலினி, ஆ என்ன அன்பான கால நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி கந்தலாயிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரசாந்த், அன்பான காலை வணக்கம். கின்யா மவரூப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க, சந்தோஷமான கால நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி. மாளிகாவத்தையிலேருந்து சந்திரா வந்திருக்காங்க, இனிய கால நேர வணக்கம் அண்ணா, இளைய தளபதி தளபதி விஜய் அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிலாங்கல் லக்மால் வந்திருக்காங்க, அன்பான கால நேர வணக்கம் சொல்லி. ஆகாஷ் வந்திருக்காங்க, தொண்டமன்னார் செல்வசந்தியிலேருந்து சுதன் வந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொருத்தரும் வந்திருக்காரு, நாவட்கார்டிலேருந்து ரெஜினால்ட் வந்திருக்காங்க. இனிமையான கால நேர வணக்கம் சகோதரா சொல்லியிருக்கேன், இனிய கால நேர வணக்கம் சொல்லி வசந்தத்தோடு நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆரம்பதியிலேருந்து இதய ரத்னம் அவங்க வந்திருக்காங்க, இனிய காலை வணக்கம் சொல்லி. அக்கரைப்பற்றிலிருந்து வந்திருக்காங்க கிருஷ்ண பிள்ளை, இனிய கால நேர வணக்கம் அறிவிப்பாளர் சங்கர் அவர்களே அப்படின்னு சொல்லி. யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே ஏ எம் ரிஸ்வான் பேர்வழையிலிருந்து வந்திருக்காங்க. சரி, உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இனிய கால நேர வணக்கம் அப்படி இருக்கும்போது நுகையகுடையிலேருந்து குமார் இருந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணா நான் ஒரு 3-4 மாதமாகவே இன்டர்நெட் இல்லாமல் தான் இருக்கேன், அதனால் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் கையில் இப்போதைக்கு ஒரு சின்ன ஃபோன் இருக்குது, ஆனால் அது இல்லாமல் மட்டும் என்னால் இருந்துடவே முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சரி, இருக்கும் இந்த கொஞ்சம் நேரத்தில் நீங்களும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபோன் அப்படி இல்லைனா இன்டர்நெட், எது இல்லாமல் உங்களால் ஒரு வாரம் இருக்க முடியும் அப்படிங்கிறத அழைப்பு ஏற்படுத்தி என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்ந்து மின்னந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்?
2: நான் வச்சுக்கிறேன்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டுட்ருக்கோம். ஸோ ரொம்ப உற்சாகமான இந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு விடயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னா, ரத்னபுரி மாவட்டத்தில் ரக்கோணை பகுதியில் இடம்பெற்ற ஊர்வலம் ஒன்றின் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பங்கேற்ற வளர்ப்பு யானை ஒன்று திடீரென கட்டுப்பாட்டையிலிருந்து தாக்குதல் நடத்தியதில் இரண்டு பாகன்கள் வந்து உயிரிழந்திருக்கிறதா வந்து காவல்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான விடயங்களும் அங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இது எல்லாத்தையும் போயிட்டு ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னா நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய ஒரே இடம் ஜனதா ஸ்டீல்ஸ். அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது தலைவலி காய்ச்சல் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வருவது சகஜம். அப்படியெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்கள் வேலைகளுக்கு அது தடையாக இருக்கிறதை வந்து நீங்கள் என்ன பண்ணும் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்கள் உங்கள் வேலைகளில் அப்படியே கவனம் செலுத்திடலாம் அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்திடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மறந்துடாமல் எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறதா நாங்கள் உங்களுக்காக வலியுறுத்துகிற விடயமாக இருக்கிறது. ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம்.

நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

கம்மோ கம்மோ. ஒரு காலத்துல அதுக்கு சீன் த கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிரிக்ஸ் எல்லாம் புரியாத காலத்துல நம்மளோட ரேப்க்கு வந்து தப்பு தப்பா பாடிக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்கு. ஸோ எது எப்படி இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தளபதி அவர்களோட பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால நாள் ஃபுல்லுதான் உற்சாகமா கொண்டாட்டமா உங்க எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா விடை பெற போகிறேன், விடைபெறும் நேரம் நெருங்கி விட்டது அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம கேட்ட தலைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான விடயங்களை சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து தான் சின்ன போன் தான் பாவிக்கிறேன் அப்படிங்கறத வந்து மிக முக்கியமா சொல்லியிருந்தாங்க. சின்ன போனா இருந்தாலும் சரி பெரிய போனா இருந்தாலும் சரி தேவை கருதி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதே மாதிரி இன்டர்நெட்டும் அப்படிதான், சில நேரங்களில் நம்மளோட தேவையில்லாத நாட்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகிரும்னா இந்த இன்டர்நெட் நம்மள்ட்ட எடுத்துக்கொள்ளும். அப்படி இருக்கும்போது அளவான முறையில் பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து விடைபெற போகிறேன். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர்றாங்க கலையகத்தில் எம்எல் கிருபானா, விடைபெறும் நானும் சங்கர் புஷ்பராஜ், எல்லோரும் சந்தோஷமா இருங்க மக்களே. அடுத்து வரப்போற பாட்டு பல வருடங்களாக என்னோட ரிங்டோனாக இருந்த பாட்டு, விஜய் ஆண்டனி மியூசிக்ல விஜய் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் வந்த பாடல் தான் இந்த பாடல். உங்களுக்கு இந்த பாடல் ரிங்டோனாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போயிட்டு வரேன் மக்களே.

0: அமைப்பிலிருந்து
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
2: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நேரம் காலை 10 மணி.

92.8 வசந்தம் FM. அருளின் உருவமாக, கருணையின் கடலாக, பக்தியின் ஒளியாக விளங்கும் நயினி நாகபூஷணி அம்பாளை.

0: அடுத்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: இணையவழி பணப்பரிமாற்ற முறைகள் மூலம் வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த 2 சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவா பகுதியில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கல்கிஸ்ஸே மற்றும் ஒடுக்கம்பள பகுதிகளைச் சேர்ந்த 29 மற்றும் 31 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. நீர்கொழும்பு பிரிவு குற்ற புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவினர் முன்னெடுத்த விசாரணையின் போது கிடைத்த தகவலுக்கு அமைவாக இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிலோகிராம் 34 கிராம் ஹேஸ் போதைப் பொருள், 7 கிராம் 420 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 8 கிராம் 860 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே இறுதியான உடன்பாட்டை எட்டுவதை நோக்கமாக கொண்ட 60 நாட்களுக்கான செயற்திட்டத்துக்கு இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன. சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் தடைகள் நீக்கம் ஆகிய விவகாரங்களில் ஊக்கமளிக்கும் வகையிலான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாட்டாளர்களாக செயற்பட்ட பாகிஸ்தான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் கூட்டாக தெரிவித்துள்ளன. எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள்.

0: 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் நீங்களும் கூட இணைந்து கொள்ளலாம். இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: இனிமையான காலை நேர வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சகுமார் கந்த பெரிய குடியானையிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: எப்படி ஊர் பக்கம் என்ன சொல்லுது?
1: ஒரே தொடர் மழையா இருக்குது.
0: ஒரே தொடர் மழை?
1: ஆமா, தொடர்ச்சியா நிகழ்ச்சியை கேட்டீங்க, சந்தோஷமா தொடர்ச்சியா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: அதாவது வந்து மழை இல்லாட்டி வெளியில போயிருப்பேன், மழையால சந்தோஷமாக்கி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கேன். அப்படியா?
1: ஆமா ஆமா.
0: நல்லா இருக்கு பேச்சு. சரி சொல்லுங்க, இப்ப நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம் அனைவருக்காகவும் கேட்கும் போல.
0: நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். 6:50 இதய ரத்தினம் இணைந்திருக்கின்றார். அருள் செல்வி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. மங்கே கரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. இந்த நிலையில் இருந்து அரசு இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க, நான் யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து ஷர்மிலா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறாங்க. மஹரூப் நகர்லிருந்து நசூர் வந்திருக்கின்றார். கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நான் ரொசலகமையிலிருந்து குசல ராஜா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. தொண்டைமானோர் செல்வச்சன்னதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு இன்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சிங்க ராஜா வந்திருக்கின்றார். காலை நேர வணக்கம், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி நிமல் குமார் வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள். பேர்வலையிலிருந்து ரம்ஜான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் வந்திருக்கின்றார். ஸ்டீஃபன் ரயில்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் குறிப்பிடுகிறது இவளை. அருமையான பாடல்களோடு இனிமையாக நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சிங்காரவத்தியிலிருந்து தினேஷ் நினைந்திருக்கிறேன் கிருபானா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மயிலங்காடு தர்ஷன் நினைந்திருக்கின்றார். இடைக்கால பாடல்கள் சொன்னால் ரொம்பவும் பிடிக்கும், அதுவும் இடைக்கால பாடல்களின் காதலன் எம் எல் கிருபானா, உங்களுடைய நிகழ்ச்சி எனக்கு அதிலேயும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் தர்ஷன். வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள், நான் தயாளன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை லலிதா வந்துக்கிறாங்க. கண்டியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு ராஜன் இணைந்திருக்கின்றேன். மனைவி பூவனா மற்றும் மகள் சஞ்சனாவை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான நேரம், அருமையான பாடல் தெரிவுகள், நான் கவி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அக்கரைப்பற்று பப் ட்ரெயிலர் நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. ராஜகிரியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கலை செல்வி குறிப்பிடுகிறாங்க. கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நான் ஒஸ்போன் விஜயகுமார் இருந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது இவளை. ஆண்டனி ஜூடு வந்துக்கிறாங்க. ஸ்ரீதேவி இணைந்துக்கிறாங்க. திமோதரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். குஞ்சங்கணி அசருதீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மட்டக்களப்பிலிருந்து நாயகம்.
0: என்ன பேர்?
1: நாயகம்.
0: நாயகன்.
1: நாயகம்.
0: நாயகம். ஆஹா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ஓ, நான் நல்லா இருக்கிறேன்.
1: உங்க மேல எனக்கு ஒரு கோபம்.
0: ஒரு கோபம் இருந்தா பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன கோபம்?
1: லைனே கிடைக்கவே இல்ல. உங்களோட பர்த்டேல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியோ? அதுதான் கோபம். நானும் பார்த்து என் மேல தனிப்பட்ட கோபம் அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்.
1: தனிப்பட்ட கோபம் ஒண்ணும் இல்ல.
0: சரி, சொல்லுங்க. நாயகன் இப்ப அழைப்பு கிடைச்சிருச்சு. இப்பதான் நீங்க நாயகன் ஆயிட்டீங்க, சரியா?
1: நாயகன்.
0: சரி, இப்ப நாயகம், இப்ப மட்டக்கிழப்பு அங்கிருந்து பேசுறீங்க? நிகழ்ச்சியை நம்ம கேட்கத்தான் செய்யறோம், அழைப்பையும் எடுக்கத்தான் செய்யறோம். அழைப்பு தானே கிடைக்கதில்ல. சரி, சொல்லுங்க நாயகம். இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நிகழ்ச்சியை கேட்கிற எல்லாத்துக்காகவும் கேட்போம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
1: எனக்கு ஒரு பாடல் தரேன்மா.
0: என்ன பாடல்?
1: காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகும்.
0: அதுதானே, காதல் இல்லாத எப்படி ஒரு வாழ்க்கை ஆகும்?
1: நல்ல பாடல் உண்டு.
0: சரி, அப்ப ஒலிக்கும் இந்த பாடலை தொடர்ந்து அந்த பாடலை தாரு. நன்றி நிகழ்ச்சியில் நமக்கு.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த நேரம் 10:50 பேஸ்புக் வழியாக இருந்திருக்கிற உறவுகளை நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளலாம். வணக்கம் கெர்பான், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஹரோலினா சுகந்தி வந்திருக்கிறாங்க. இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னைய நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அன்வர் இணைந்திருக்கின்றார். மொஹிஜிப் அன்வர் வந்திருக்கின்றார், லங்கா ஹோட்டலில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார், ஆம ஸ்ட்ரீட்ல இருந்து. அதே போன்று இனிமையான பாடல்களோடு இடைக்கால பாடல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ராகம் சுகமானது, வாழ்த்துக்கள், நான் மனோகரன் இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். என்னைய நிகழ்ச்சி நினைத்து நடந்த பாடல் தாருங்கள், நான் எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றேன், ஹட்டன் கிளவட்டன் பிரிவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். முகமது ராஃபி வந்திருக்கின்றார், வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பாடல்கள் அத்தனை வேற லெவல் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிடுகிறார். அதே போன்று இந்த நேரம் நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரையரா வந்திருக்கின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெமோதரையிலிருந்து ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூபா குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரையும் குறிப்பிடுங்க, பலாங்குடையிலிருந்து திவான் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறது. இவளை ஹட்டன்ல இருந்து மாலா இருந்துக்கிறாங்க, அண்ணா வணக்கம் அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேப்பிடி காந்தியிலிருந்து வந்திருக்கிறார். பிரசாந்த் இணைந்திருக்கிறார், முகமது ஷாலி இணைந்துக்கிறாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நானும் பதிவு செய்திருக்கிறேன், பாடல் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள், இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி மருதமுனையிலிருந்து வந்திருக்கிறார் முகமது சாலை. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தெஹிவளையிலிருந்து ஷாலினி குறிப்பிடுகிறாங்க. புலட்சிங்களவிலிருந்து ரஜினா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து ராஜன் உமா நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் கிருபான்னா, அருமையான பாடல் தெரிவுகள், நான் தேவி யோகேஸ்வரன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. மர்சூக் ஜுனாய்டு எழுந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றார். மாலம்பையிலிருந்து நிசா நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நோவூடிலிருந்து சிவா அணிந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, நான் நாகராஜன் அணிந்திருக்கிறேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், தித்திக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் அணிந்திருக்கின்றார், ஊர்குடவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சமட்டில் வசந்தம் எஃப்எம் வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 ஆயிரம் 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கஸ்வகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று இரவு நாட்டை வந்தடைந்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் போல் கபூர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து பல முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. குறித்த சந்திப்பின் போது சிரேஷ்ட அரச மற்றும் வர்த்தக தலைவர்களுடனான அவரது சந்திப்புகள் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வளர்ப்பதிலும் கடல்சார் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்பட உள்ளது. அத்துடன் இரு நாடுகளிலும் காணப்படும் வேலைவாய்ப்புகளுக்கும் செழிப்புக்கும் உதவி செய்யும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இந்து சமுத்திரம் பாதுகாப்பானதாகவும் திறந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்வதிலும் கவனம் செலுத்தப்பட உள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: லெபனானில் பிரச்சினைகளை ஏற்படுத்த நிதியளித்து செயல்படும் ஆயுத குழுக்களின் நடவடிக்கைகளை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். தனது ட்ரூத் சமூக ஊடக கணக்கில் ஒரு விசேட பதிவில் தெஹ்ரான் உடனடியாக செயல்பட்டு இந்த குழுக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் லெபனானில் பிரச்சினைகளை ஏற்படுத்துவதிலிருந்து அதிக ஊதியம் பெறும் தங்களின் பினாமி குழுக்களை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். எமது அடுத்த மனித்தியாள செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 ஆயிரம் 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: நாடு முழுவதும் 101.6 மற்றும் 101.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:10. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்? ரொம்ப சந்தோஷமா வந்துக்கிறீங்க நிகழ்ச்சியின், அதாவது இந்த மணித்தியாலத்துல முதலாவதா வந்துட்டீங்க. ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. இப்ப வந்து காலம் என்ன சாப்பிட்ட மாதிரி இருக்கு, இந்த ஒரு உற்சாகத்தை குடுத்திருக்கு.
1: காலையில இடப்பவும் டீ மொண்டு குடிச்சேன்.
0: உங்களுக்கு வயசு போயிட்டு அப்படியா?
1: அப்படி இல்ல சார், பராத்தா புட்டு பாடு சாப்பாடு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: நிறைய சிக்கல்களா இருக்கிறதுனால வந்து இடியப்பம் பிடிக்கும். அத போட்டு ஒரு ஒரு பிடிக்கணும், பிடிச்சாதான் அது எல்லா பிரச்சனையும் முடியும். ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா. இப்ப நிறைய பேரோட நிக்கிற மாதிரி தெரியுது, இருக்கிற மாதிரி தெரியுது. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? முஸ்டக்கி
1: பாடங்களை அழைத்து நண்பர்களுக்கும் வசந்த அழைத்து உறவுகளுக்கும் எனது நானாவது மற்றும் எனது நண்பர் இருக்கின்றார் அவருக்காகவும் மஞ்சு ரோடாவிற்கும் உங்களோட எனக்காகவும்

0: பொய்யா
1: மீரா?
0: பொய்யா
1: மீரா?

0: துடிக்கும்,
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
0: என்ன மயக்கம் வந்தாலும் காதல் மயக்கம், அது அதுக்கு என்ன மருந்து குடிக்கிறது தெரியல. இருந்தாலும் இப்ப வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். சந்தானம் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை. காத்தான்குடியிலிருந்து ரிஷாத் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நேரம் போவதே தெரியுதில்லை, அவ்வளவு அற்புதமான பாடல்கள். பன்குடாவளியிலிருந்து சுதாகர் மேகலா இணைந்திருக்கிறாங்க. என்னைய நிகழ்ச்சி இனத்தில் நல்லதொரு பாடல் வேண்டும். எட்டியாந்தோட்டையிலிருந்து ஜெயந்தி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் இஸ்மாயில் வந்திருக்கின்றார். மனைவி நதிரா, தம்பி இன்சாப், மகன் அல்தஹாப் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும். நான் கே கே எஸ் ரோட் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. இவளை அக்கறைப்பட்டு ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக இன்சாம் இணைந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் புசலாவில் இருந்து சசிகலா சுரேஷ்குமார் இருந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். காளிமுத்து கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சூப்பரான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெஜினோல்டு வந்திருக்கின்றார். நாவட்காட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை வணக்கம் கிருபான்னா, அப்படி இருக்கிறீங்க? நான் செல்வி இணைந்திருக்கின்றேன். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பண்டாரவழியிலிருந்து அந்தோனி ஜூடு வந்திருக்கின்றார். கிருஷ்ணசாமி இணைந்துக்கிறாங்க. குமுதா கிருஷ்ணசாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார். நாவலப்பட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கீதா ஸ்ரீ வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா அப்படி இருக்கிறீங்க? நான் மயு துவா இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா ஒலித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். மணிவண்ணன் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இன்னை நிகழ்ச்சியில் அனைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:30. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார்? வணக்கம். எப்படி சோமா இருக்கிறீங்களா சகுந்தலா தேவி? நானும் நல்லா இருக்கிறேன். என்னது இல்ல இல்ல இல்ல, இடியப்பன் சாப்பிட்ட இடியப்ப சிக்கல் இல்ல. என்ன சிக்கல்கள் வந்தாலும் நாங்க ஒரே முடிவா முடிச்சிருவோம் அப்படின்றதான் அதோட விளக்கம். தாராளமா சாப்பிடலாம், எங்களுக்கு எவ்வளவு சிக்கல்களை கொடுத்தாலும் நாங்க முடிவு எடுத்து முடிச்சிருவோம். நிறைய சிக்கல்களை எல்லாம் சந்திச்சிருப்பாங்க தானே அவ்வளவு காலமும், அதனாலதான் அவங்க கூடுதலா சாப்பிடுறாங்களாம் அப்படின்னு நான் சொல்லல, முஸ்தகின்னு சொன்னாரு. சரி சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி. நன்றி.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
2: காணப்படும் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:46. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: மதிய நேர வணக்கம் கிருவா. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உங்களுடன் கதைக்கையில் உங்கள் குரலை கேட்டுக் கொண்டிருக்கேன்.
0: மதிய நேர வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் நெல்லியடியில இருந்து மாலா. மதிய நேர வெயில் கொடுமையாக இருந்தாலும் உங்கள் பாடல்கள் எங்களை குளிர்வித்துக் கொண்டிருக்கின்றன. சந்தோஷமான பாடல்கள்.
0: நன்றி நன்றி. சரி, இருந்தாலும் ஒரு வருடம் கதைக்காம இருந்தும் அப்படியே ஞாபகப்படுத்தி தொடர்ந்தும் வசந்தத்தோட இணைந்திருக்கிறீங்க பாருங்க. அங்கதான் மாலா நீங்க இருக்கிறீங்க.
1: உங்களுடன் கதைக்க ஒண்ணு நீண்ட நாள் ஆசை. இன்றைக்கு இடைக்கிட எடுத்தேன், ஆனா எனக்கு லைன் கிடைப்பதில்லை கிருபா. துரதிஷ்டம் தான்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு உங்களோட பேசுறதுல. சரி சொல்லுங்க, அதாவது ஊர் பக்கம் என்ன, மழையா இருக்கா வெயிலா இருக்கா?
1: சரியான வெயில், கொஞ்சம் மழையும். இந்த பக்கம் கொஞ்சம் மழையையும் தந்து விடுங்க.
0: அதுதான் நாங்களும் முயற்சி செய்யறோம். அங்கால போ கர்ண பகவானே அப்படின்னு சொல்லி சொல்றோம். இருந்தாலும் கொஞ்சம் கண் பாக்குறது குறைவா இருக்கு, ஆனா மழை வேற. சரி சொல்லுங்க மாலா, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும், கிருபா முக்கியமாக உங்களுக்காகவும், காலை நேரம் ஒளிபரப்பாகவும் பரமசிவமண்ணாவுக்காக வேண்டியும் கேட்போம். நல்ல ஒரு பாடல்கள், நல்ல பாடல்கள் தான் போட்டு கொண்டிருக்கு. அதனால நான் சொல்ல நன்றி என்ன.
0: சரி மாலா, இப்ப ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இன்னும் ஒரு நன்றி சொல்லப்பட்டது கேட்டதா உங்களுக்கு? எனக்கு இங்கே சத்தம் கேட்டுச்சு என்ன சொல்லி சொன்னால், மதிய நேரம் வரைக்கும் என்ன நிப்பா விட்டு வச்சுக்கிறீங்களே.
1: சமைத்து கொண்டிருக்கிறேன் குஷினியில இருந்து. அப்ப சுத்த வேற பின்னுக்கு கோழிகள் அங்கே குருவி என்று சொல்லி ஒரு சந்தோஷமான இதமான ஒரு சோலைக்கு கீழேதான் எங்களோட கிச்சன் அமைஞ்சிருக்கிறதா.
0: அதனால அதுகள் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுது. எங்களை விட்டு வச்சுக்கிற மாலா இந்த நேரம் எங்களையும் ஞாபகப்படுத்தி ரொம்ப சந்தோஷமாப்பா இப்படி எங்களை விட்டு வச்சுக்கிறேன்னு சொல்லி அதுகள் தங்களுடைய குரல்களை காட்டுறாங்க. அவ்வளவுதான்.
1: ஓ மன்னா.

நேரம் 11:53, ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். பாலா கார்த்திகா வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. மத்துக்கமையிலிருந்து விஜயராஜா பனிமலர் இருந்திருக்கிறாங்க. கருதாவளையிலிருந்து ஜீவப்பிரியா வந்துக்கிறாங்க. அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நசார் இருந்திருக்கின்றார். பேருவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நட்பட்டி முனையிலிருந்து எம்டிஏ சத்தார் வந்திருக்கின்றார். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இது இவளை வோல்ஸ் லேன்ல இருந்து மணி வந்துக்கிறாங்க. அம்மா தனலட்சுமி, ஐயா லட்சுமணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை என்கே வேணி வந்துக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஃபர்ஷாத் எழுந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு ஓல்கோட் மாவட்டம் மேக்மிலன் புத்தகசாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா இணைந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தெரிவுகள். நான் வத்தளையிலிருந்து தனுஷ்கோடி இணைந்திருக்கின்றேன். எட்டம்பலவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ரமணன் குடும்பம் மற்றும் சுசி குடும்பத்தையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். தனுஷ்கோடி தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இருந்திருங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது நிகழ்ச்சியின் இறுதி பாடல்.

பலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கிளையத்தில் ரோஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

நன்றிக்கு ரூபா சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான ரொம்ப ரொம்ப கூலான மதிய பொழுது வணக்கம். இணைந்திருக்கலாம் வஸ்தத்தின் மதிய நேரத்தை சிறப்பிக்கும் மதிய நேர குதிகளம் நிகழ்ச்சியோடு. நேரம் 12 மணி.

0: ஊர்மிளா பாடல் நாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்டு வந்திருக்கிறோம். உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப கூலான ஒரு நாள்ல சிறுசிறுப்பு அவசரத்தில் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு நேரப்பாடு 2:08 ஆகின்றது. தொடர்ந்தோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இன்றைய பொழுதும் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கிறாரு அபிஹாசன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சீதை? ரொம்ப நாளைக்கு போற வந்திருக்கீங்க.
0: நான் வந்துட்டு இருக்கிறேன் டெய்லி. நீங்க தான் அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்க.
1: யாருக்கு செல்லாடு? சின்னவங்களை பெரியவங்களை சாரப்பாம்பு குட்டிகளை சௌக்கார கட்டிவிலை என்று ஈரக்குழவில் ஆசிக்கான மதிய நேர வணக்கம். வீட்டுல சண்டை, ரோட்ல சண்டை, எல்லா இடமும் சண்டை. எதுவா இருந்தாலும் மறந்து போடும். ஆச்சுக்கா இங்க பேச வாரீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். 0101 2001
0: அப்படி இல்லைன்னு சொன்னா கால் பண்ணலாம். 0112-15-111 அதே நேரத்துல வந்து எங்களுக்கு லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? உடனே வசந்தத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம். சரி அபிஹாசன், நிறைய சொந்தங்கள் வந்து லாஸ்ட் வீக் எல்லாம் கேட்டாங்க எங்க அக்கா அபிஹாசன் வரல.
1: நீங்க என்ன சொன்னீங்க? நல்ல விஷயம். மேல் படிப்புக்கு போகணும்னு சொன்னீங்களா? சும்மா
0: மேல் படிப்புக்கு நீங்க
1: இல்ல, லண்டன் போன மேல் படிப்பு, அதுல இருந்து இன்னும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு மறுபடியும் இலங்கைக்கு வந்து டைம் இல்ல எனக்கு. அதுக்கு முதல்ல எங்க விஜய் நானோட பேட்டியா இன்னைக்கு?
0: கண்டிப்பா கண்டிப்பா. தமிழக
1: முதல்வர்
0: சூப்பராக மாலை 3 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறோம் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு.

0: திருமலை திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான பாடல் கட்டம் அவள் வாசல். இன்றைய மதிய நேர குதிரை நிகழ்ச்சியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம தளபதி விஜயோட பாடல்.
1: அவருக்கு தானே கேக் ஓட்டணும், விஜய பாட்டுவல் தான் ஃபுல்லா. நீங்களும் விஜய பத்தி சொல்லணுமா, விஜய் பத்தி வாழ்த்தணுமா, இது வாய்ந்தாலும் பயம் இல்லாம சொல்லுங்க. டவுட் வல் நானும் விஜய் மாய்த்தான், ஆனா நான் கல்யாணம் முடிச்சிருப்பேன்.
0: இப்படிக்காவது சொன்னீங்களே உண்மை.
1: சரி வாய்த்தாரு, சரி
0: அவிகாசன் அழைப்பில் அடரடரா, விஜய பத்தி ரொம்ப பேசிட்டமோ. சரி தனியா அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: ஹலோ வணக்கம்.
0: ஹாய் வணக்கம். யார் இது?
2: மஸ்கேலியர் தமச்சந்திர ராஜேந்திரன்.
0: நல்லா இருக்கிறோம் ராஜேந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
1: என்ன ராஜ
0: கொஞ்சம் குறைக்கலாமா? சரி சரி ஓகே. அபுல் ஹாசன் வந்து அடிக்கடி லீவ் எடுக்கிறாரு, இது தொடர்பா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவருக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க பாப்போம்.
2: அவருக்கு
1: சிரிக்கிறதுக்கு லீவ் கொடுக்குறீங்க. நல்லா
2: அகத்தின் அழகு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதாவது சிரிச்சீங்கன்னா எங்களை சிரிப்போம்.
0: ராஜேந்திரன் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் தளபதியின் பாடல் யாருக்காக சொல்லுங்க? சரி உங்க வாழ்த்து அப்படியே.
1: என்ன ராஜேந்திரன் ஒரு காலத்துல அந்த பக்கத்துல முதலமைச்சரா வாய்ப்பு கேட்டல
2: என்ன?
1: யாரெல்லாம் மீகாட்சி தேவி
2: மாத்திரையில கல்தாவதியில பொன்னுசாமி குடும்பத்தினர் இருக்காங்க, மற்றும் சேன்குமார் இருக்காரு கொழும்பு நீர்கொழும்புல, எச்சியார் தொட்டியில கல்வி வெற்றியில சிவா இருக்காரு, மற்றும் மக்கள் நம்ம சிவா மோகன், பெரிய மக்கள் கோபால் கோபால் காலிமுத்து இருக்காங்க, மற்ற அனைவருக்கும் கேட்போம்.
0: சரி பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி ராஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இனது கொண்டமைக்கு. சரி எங்க நிகழ்ச்சி வந்து அப்படியே வந்து இவட வாழ்த்து அப்படியே தமிழகம் பக்கம்
1: போயிட்டு உலகம் பூரா போயிட்டு.
0: கண்டிப்பா
1: அவர்கிட்ட கேட்டாங்க, அவர் சொன்னார் ஒரு வாட்டி முடிவு பண்ண என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் சொல்லிருக்கேன். அப்ப நீங்களும் உங்க பேச்சு கேட்க

0: காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
2: தற்போது ஜனதா ஸ்கில்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
4: 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்து

0: மின்சார கண்ணா திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான அழகான ஒரு சூப்பரான பாடல்.
1: மின்சார கண்ணா என்னாலே உங்களுக்கு அப்படித்தான் என்ன?
0: ஆமா, ஆனா நான் உங்களை சொல்லல, திரைப்படத்தின் பெயரை தான்
1: சொன்னேன். மின்சார கண்ணா
0: நினைப்பீங்க, அப்படி இருந்தா தானே சொல்லலாம்.
1: மின்சாரம் இல்ல என்ன சம்சாரம் இல்ல, மின்சாரம் இல்ல சிக்கல் தான்.
0: சரி, உங்களுக்கு சம்சாரம் இருக்காங்க தானே,
1: இருக்கிற மாதிரி தான் இல்ல.
0: அவங்க நிகழ்ச்சி கேட்டு இருப்பாங்க. சரியா, ஓகே. இது நேரம் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஆய் வணக்கம், யார் இது?
1: பாலசுப்ரமணியம், எஸ்பி பாலசுப்ரமணியம். நீங்க பேசுறதே பாடுற மாதிரி
2: என்னக்கா?
1: விஜயன தங்கச்சி நீங்க எப்பி பேடே?
0: அவர் உங்களுக்கு அப்ப வந்து எப்படி நீங்க அண்ணான்னு சொல்லலாம் அவரு?
1: மகண்ட வாக்கள்
2: என்ன?
1: அப்புறம் எப்படி இருக்கு நீங்க விஜயோட ரசிகையா? நீங்க அவர் பேசின ஒரு டயலாக் ஒண்ணு பேசி காட்டுங்க ஜிதேவி.
0: பேசுங்க பேசுங்க, அவட ரசிகையா இருக்கிறீங்க, இது கூட பண்ணலன்னா
2: என்ன
0: சொல்லுவாரு?
1: சொல்லுங்க சொல்லுங்க, நான் ஞாபகப்படுத்துறேன்.
2: நீங்க ஞாபகம் பண்ணலாம்,
0: நீங்க தான் சொல்லணும்.
1: நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுவாரு
0: எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க.
1: நிக்க வச்சு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு
0: சொல்லுவாரு. முடியல முடியல,
1: சந்தோஷம். நீங்க உங்களோட பொடியின வந்து விஜயமா
2: கூப்பிடுறேன்.
1: நெஞ்சில் குடியிருக்கும் விஜய் அப்படின்னா கூப்பிடுவீங்க உங்க அத்தானு? அப்ப அப்படியா?
0: ரொம்ப மரியாதையா அவங்க கூப்பிடுவாங்க.
1: ரொம்ப சந்தோஷம், வாழ்க வளமுடன் ஸ்ரீதேவி. சாப்பிட்டீங்களா அம்மா?
2: இல்லம்மா இல்லம்மா, பாலை வந்து சாப்பாடு.
0: சரி, பாடல் யாருக்காகன்னு சொல்லுங்க. பாலகிருஷ்ண
2: பாடல் மலர் சுகதி காதையும், மருமை சுரேஷ்குமார் காதையும், மருமை தினிஷ்கா, மருமை சுஜிமா காதையும், மலை அனுஷான் காதையும், மலர் சுதர்சன் காதையும், பேரப்பிள்ளை அத்தனை பேருக்காக, அருள்மொழி அம்மா காவையும், இங்கே ரவிக்காவே வீட்டுல இருக்க அத்தனை பேர் அம்மா அப்பாவுக்காக.
1: என்ன சொன்னீங்க? மருமோ தேசிக்காக?
2: இல்ல மருமோ சுஜிமா.
1: நன்றி
0: நன்றி. சரி, விஜயின் பாத்தீங்கன்னு
1: சொன்னா எவ்வளவு பேசினாலும் சரிமா சரிமா உங்களோட அவங்க பேசுறாங்க. நானும் சும்மா இடையில பூந்து பூந்து உங்களுக்கு தப்பா,
0: நீங்களே டேமேஜ் ஆயிருக்கீங்க.
1: தேவையில்லாம சரிமா சரி.
0: சரி, அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல், நம்ம தளபதியின் ஒரு அட்டகாசமான பாடல், விஷ்ணு திரைப்படத்துக்காக பாக்கலாம்.

ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி.

0: please love me, my
1: Mildol. தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் மதிய நேர குதகலும் நிகழ்ச்சியோடு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி அமர்கலமான அட்டகாசமர பாடல்களில் ஒழித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
2: சந்தோஷமான வணக்கம்
3: சார்.
4: நான் ரகுமா பேசுறேன், மாளிகாத்திலிருந்து. வணக்கம் வணக்கம். எங்க மாளிகாத்திரமா, நாங்க நல்லா இருக்கேன். ஸ்ரீதேவி, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன ஹீரோ கோலி?
2: சரி, ஓகே. சரி, ஓகே. உங்களை மாதிரி அன்பான சொந்தங்கள் வந்து எங்களோட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எப்பவுமே வசனத்துக்கு
3: வச்சிருக்காங்க.
4: முந்தியா இருந்தவர் 100 ரூபாய் கேக்க சாப்பிடுவாரு, இப்ப முதலமைச்சர் தானே பெரிய கேக்கணும்னு அனுப்பணும், 1000 ரூபாய் கேக்கணும். என்ன
2: சரி, ஓகே. சமைச்சிட்டீங்களா?
4: நன்றி.
2: சரி, ஓகே. வந்தாங்க,
4: விஜய் மாதிரி பேசிட்டாங்க,
2: ரொம்ப ஃபீல் பண்றாங்க.
4: இளைய தளபதி விஜய்.
5: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. நாம சாம்

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
2: முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்

0: இருந்து 3.94 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப் பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 600,000 ரூபாய்க்கும் அதிகமான பணமும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: தலைப்பகுதியில் ஒன்றாக இணைந்த நிலையில் பிறந்த இரட்டு சகோதரிகள் 20 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 60 மேற்பட்ட வைத்திய நிபுணர்கள் பங்கேற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட அதிநவீன அறுவை சிகிச்சைகள் மூலம் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளனர். நைஜீரியாவில் 2023 ஆண்டு மண்டை ஓடுகள், மூளை திசுக்கள் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவை ஒன்றாக இணைந்த நிலையில் பிறந்த மேசி மற்றும் குட்னஸ் ஆகிய இந்த இரட்டையர்களுக்கு மொத்தம் சுமார் 40 மணி நேரம் நீடித்த 4 கட்டங்கள் கொண்ட சிக்கலான அறுவை சிகிச்சை செயல்முறை மேற்கொள்ளப்பட்டது. மிகவும் சிக்கலான இந்த அறுவை சிகிச்சையை மிக துல்லியமாக மேற்கொள்வதற்காக வைத்தியர்கள் செயற்கை நுண்ணறிவு, முப்பரிமாண வடிவமைப்பு, மெய்நிகர் உண்மை மற்றும் மேம்படுத்தப்பட்ட உண்மை ஆகிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்கூட்டியே திட்டமிட்டு பயிற்சி செய்தனர். இதன் இறுதி பிரிவு அறுவை சிகிச்சையானது. அபுதாபியில் உள்ள ஷேக் ஹலிஃபா மருத்துவ நகரத்தில் குழந்தைகளுக்கான நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் நூர் உல் ஒவாஸ் ஜீலானி மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்த ஜெமினி அட்வைன்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தின் தலைமையில் நடத்தப்பட்டது. தற்போது முற்றிலும் குணமடைந்துள்ள இந்த இரட்டையர்கள் நைஜீரியாவில் உள்ள தங்களது வீட்டுக்கு திரும்பியுள்ளனர். அடுத்த மணித்தியாள செய்தினை 2 எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 தனநிதி சீர்திருப்பு, 10 முதல் பரிசு, 20 ஆனது ரூபாய், 1,00,000, 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: அருளின் உருவமாக, கருணையின் கடலாக, பக்தியின் ஒளியாக விளங்கும் நைனி நாகபூஷணி அம்பாள்.

0: பண்ணும்.
1: தொடர்ந்து தளபதி விஷயின் பாடல்கள் ஒலிக்க காத்திருக்க
2: நிகழ்ச்சி.
1: பெரிய குறியானை பக்கம் இல்லாம எப்படி இருக்கு? ரொம்ப அடமழையா இருக்கு. சரி சரி, இருந்தாலும் வந்து மழை டைம்ல எல்லாம் பாருங்களேன், நினைச்சா வேலை நினைச்சா வீட்டுல
2: என்ன செய்ய என்ன கவலைத்தான்.
1: சரி ஓகே, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா வசந்தகுமார்?
3: நன்றி.
1: உயிரும்
2: உனக்கு அர்ப்பணம். நீங்க யாருக்கு அர்ப்பணம்?
3: அர்ப்பணம் இல்ல,
2: ஆனா சும்மா அர்ப்பணம் பாட்டு கேக்குறேன்.
1: நன்றி. அடுத்தும் வந்து அவர் விரும்பி கேட்ட அதே பாடல் நாளைய திருப்பு திரைப்படத்துக்காக பெற்ற பாடல் நாங்களும் கேட்டு பார்க்கலாம் வாங்க.

பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 23 திகதி மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் காலை 7 முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம்

0: வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
5: மச்சு போட்டு தாக்கு.
3: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
6: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: வசந்த மேப்பி மீறி இப்போது ஒரு மணி முப்பது நிமிடம் ஒழித்து போய் இந்த பாடல் அது சந்திரலேகா திரைப்படத்துக்காக திரைப்படம் பாத்தீங்களா?
1: வணக்கம்
2: அருள்மொழினாலும்
0: போக
3: ரெடியாத்துல பஸ்ல ஏறி போங்க அப்படியே.
0: அவங்களுக்கு அங்கெல்லாம் போக விருப்பம் இல்ல, அவங்களுக்கு இலங்கையில இருக்க
3: பாத்தீங்கல்ல விஜய்க்கு போயிட்டு பேர்ந்த செல்றதுக்கு போகலாமே
2: நினைக்கிறேன்.
3: ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த விஜய்ட்டு ஒரு டயலாக் கொண்டு பேசுங்களேன் ஜிதேவி, நீங்க அவர் பேசின வசனம் உண்டு. ஐயோ நீங்களும் பட்டாம்பூச்சி மாய் பறந்து பறந்து படிக்கிறீங்க. இந்த காதலுக்கும் பட்டாம்பூச்சிக்கு என்ன சம்பந்தம்? இல்ல இறுக்கி புடிச்சா செத்து போவோம், லூசா புடிச்சா பறந்து போவோம்.
0: அருள்மொழி தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுருங்க, தொடர்ந்து வசனத்தோடு கண்டிப்பா அந்த பாடல் வரும். அடுத்தும் ஒரு அருமையான பாடல் பகவதி திரைப்படத்திற்காக.

புதுமைகளோடு

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: சரி, என்றென்றும் காதல் திருப்பதி காக்கட பெற்ற தளபதி கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரியான காதல நல்லா
2: கேக்கும் கேக்கும். விஜய் நானும் காதல விலையில தனிச்சுட்டு எனக்கு விளங்கும்
1: இல்லையா?
2: புழுந்து புழாதமா இந்த மாதிரி சொல்லிட்டாலும் தெரியல. நீங்க புழுந்தீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல,
2: நீங்க புழு நாமா நினைக்கிறே இல்ல புழு.
1: அப்படியா? நம்பிக்கை இல்ல. சரி, ஓகே. அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது? சரி, ரேடியோ சவுண்ட குறைங்க. ராஜலட்சுமி அம்மா
2: நீங்க கேட்டு அங்கிட்டு இருக்கிற ரேடியோ எவ்வளவு சத்தமா இருக்கு, இங்கிட்டால வாரியா இருந்தா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன செய்றீங்கம்மா? மழை என்ன இங்கேயும் சரியான மழை?
1: இங்கேயும் அப்படிதான்.
3: கொஞ்சம்
2: ஆயிட்டா ஆயிட்டா, நாங்க சொல்லணும் நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் தன்.
1: சரி ஓகே, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க?
2: அவங்க சாப்பிட்டாங்க.
1: நடிப்பில் வெளியே திரைப்பட பாடல்கள்
3: நல்ல பாடல் தருங்க. காலையில இருந்து கேட்டுக்கிட்டு உதயா உதயா பாட்டெல்லாம் போட்டீங்க, ரொம்ப நன்றி.
1: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சரியா?
2: நன்றிமா.
3: எல்லோருக்கும்
1: சேர்த்து ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி.
2: பின்னுக்கு அழகிய தமிழ் மகன் கத்துறாருன்னு.
1: ஆமா,
2: நன்றி.
1: சரி ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்க நிகழ்ச்சியில் அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனத்தீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் யார் அப்படின்னு
2: சொன்னா, ஸ்டார் அவரே அழகிய தமிழ் மகன் விஜய். நான் ஹேப்பி பர்த்டே.
0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
4: ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்.
5: நான் சொன்ன உங்க ஏரியாவா?
4: இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கெல்லிடா.
6: உன் ஆளு உன் இடம், நீ நினைச்ச என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு பயம் இல்ல. அதுக்குதான் சாம்பிள்.
7: உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதரா.
8: வேற வேற வேற வேட்டக்காரன் தான் வேணும்.

0: இன்னைக்கின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இப்ப புரிஞ்சுதா இழுத்த கசையானா என்னன்னு? இந்த வீக்னஸை வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பூந்துட்டான். அவைய நெஞ்ச மட்டும் தான் தொட்டான்னு நினைச்சேன். மேரே தில் கியா ஹோ கயா.

இரண்டு 102.6.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: கடந்த 24 மணித்தியாலங்களில்

0: நாட்டின் நாளாந்து 150 முதல் 200 வரையான டெங்கு நோயாளர்களை பதிவாவதாகவும், தற்போதைய ஆபத்தான சூழ்நிலையுடன் அண்மைய நாட்களாக நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 600 முதல் 650 வரை அதிகரித்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சூழலிலேயே நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் இந்த நிலைமையை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என டாக்டர் கபில கண்ணங்கர மேலும் வலியுறுத்தியுள்ளார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: கட்டாரின் பிரதான திரவமாக்கப்பட்ட இயக்க எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிப்பு சம்பவத்தில் 54 பேர் காயமடைந்துள்ளதுடன் மேலும் 18 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கட்டாரின் ராஸ் லஃபான் தொழில்துறை நகரில் உள்ள பர்சான் தொழிற்சாலையிலேயே இந்த உள்வெடிப்பு நிகழ்ந்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணிகளுக்காக கட்டாரின் சர்வதேச தேடல் மற்றும் மீட்புக் குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கட்டார் உள்நாட்டு விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வெடிப்பு சம்பவத்துக்கு தொழில்நுட்ப கோளாறு ஒன்றை காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கட்டார் உள்நாட்டு விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: அருளின் உருவமாக, கருணையின் கடலாக, பக்தியின்

0: நாளும் இல்லாம காத்திருப்பேன் திருப்பதுக்காக தளபதி விஜயின் பாடல்கள் தான் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில அடுத்தும் அழைப்பிலர் சொந்தம் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம். சரி ஓகே, மற்றும் ஒரு சொந்தம் எடுத்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்
1: அன்பான இருவருக்கும் வணக்கம். நான் கம்பால அப்துல் மஜீத்.
2: அப்துல் மஜீத், எப்படி இருக்கிறீங்க? ஸ்ரீதேவி, எங்க இருக்கிறீங்க, என்ன செய்யறீங்க?
1: வணக்கம். சலாம் அலைக்கும் அபுல்ஹாசன்.
2: வணக்கம் சலாம். வணக்கம் சலாம். எங்க வீட்லயா, வெயிலையா, ரோட்லயா?
1: வீட்டுல இல்ல, வேலையில தான் பாதுகாப்பு தேவையில்ல. வேலையில தான் சரி மலைக்கும் கம்பாயில.
2: ஆமா, இங்கேயும் மாற மலை. என்ன கம்பா கிம்பா, எல்லா இடம் மாற மலை மஜீத்.
1: எல்லா இடத்துலயும் மலை தான், எல்லா இடத்துலயும் மலை தான். கொடை
2: கொடை எடுத்து போனீங்களா?
1: என்ன
2: வேலைக்கு போறது விட
0: மாட்டோம்.
2: என்ன குளிச்சு வந்த பான் குடுத்தாங்க கேண்டில, அதுவும் நினைஞ்சி பட்டர் பான் மலைப்பான் ஆயிட்டு.
1: அவட
2: பாட்டு ஒண்ணு சரி, அவ பேசின டயலாக் ஒண்ணு சரி, பேசி கறி பாடி சரி காட்டுங்களேன். ஈரகோலே,
1: நிறைய பாட்டுகளை எந்த பாட்டு கேக்குறது?
2: ஒரு வசனம் பேச்சு காட்டீங்களா? அவர் பேசினேன் நான் அடிக்கா பொறி பறக்கும். மறந்து நீங்க எங்களையும் மறந்துடுவீங்க வெகு விரல. என்னண்ணா அப்படி இல்ல. சரி சரி
0: ஓகே ஓகே. யாருக்காக பாடல் கேட்கலாம்?
1: பாடலை கேட்கும்போது மேடம், அன்பு சகோதரி மாவனல்ல நிஷா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் கொழும்பு 14 இருக்கும் அன்பு சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் மோகமன் சை அவர்கள் செல்ல மாலுக்காகவும், தோப்பூர் அன்பான ஆசிரியர் அனிவாசர் அவர்களுக்கும், அன்பான வானொலி நண்பர் தோப்பூர் மொய்டியின் திருப்புக்கு சொந்தக்காரி பருத்துரை அருள்மொழிக்கும், பத்தலை ஐயா கண்ணு தம்புல ரவுமா குடும்பத்தாருக்கும் அனைவரையும் சேர்த்துக்கொண்டு உங்கள் இருவரையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததற்கு உங்கள் இருவருக்கும் நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு அடுத்த நிகழ்ச்சியில் காதலுக்கு மரியாதை கொடுக்க வர.
2: காதலுக்கு மறுவாதியா?
0: மரியாதை
2: மறுவாதி இல்லைன்னு

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
7: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
9: இது என்ன பிரமாதமா? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
8: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
10: மச்சு போட்டு தாக்கு.
8: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
11: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: சொல்லலாம். டுடே திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்கள் எடுத்து வந்திருக்கிறோம். நேரம் 2:31. என்ன அழகு, எத்தனை அழகு
1: அப்படின்னா
0: வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, ஹாய் மா, எப்படி
1: இருக்கீங்க? யார ப்ரோ சொன்னீங்க?
2: என்ன
0: வெஸ்டர்ன்
1: ராஜாவா மாறந்துட்டீங்க? நீங்க ராஜா மறக்கிற வெஸ்டர்ன் மறக்கப்பட.
2: நீங்க உளவு துறவு தானே ப்ரோ, நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் தானே?
1: என்ன சார் ராஜதுறைன்னு சொல்லாம விட்டுட்டீங்க?
0: ராஜா வேலையா இன்னைக்கு? அடுத்த முறை அருமையான பாடல் நெஞ்சு நிலைய திரைப்படத்திற்காக பெற்ற பாடல்.

0: டிஜிட்டல் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: புதுமைகளோடும்

0: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.
1: நெஞ்சிடலே திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் தளபதி நடிப்பில் வெளியான ஒரு சுமகி திரைப்படம் அப்படின்னு இந்த திரைப்படத்தையும் சொல்லலாம். இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் பிரதமான சொந்தங்கள் நிகழ்ச்சிகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
2: செல்லித்தான் இருக்காங்க அவங்க தாண்டி செல்லத்தானே ஒண்ணு வேணா
1: கண்டிப்பா. கருப்பையா கலிச்செல்வன் இணைந்து இருக்கிறார் முகவந்தலாவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே நேரம் குருஜாக்கள் இருந்து அசருடீன் இணைந்திருக்கிறார். அவரும் வந்து நூர்ஜஹான் அன்வர் ஜாரி. அதே நேரத்தில் விகாஸ் ரியாசு த்ரீனா குட்டிக்காக பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார்.
2: அதே மாதிரி மரதானிலிருந்து ரமேஷ் வந்திருக்கார், சுரேன் வந்திருக்கார், பசால் வந்திருக்கார், அப்புறம் கண்மணி வந்திருக்கார், சுரேஞ்சியும் வந்திருக்காங்க.
1: சரி, லோகநாதன் இணைந்து இருக்கிறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா மஸ்கிலியா கங்கை வத்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. ஹேட்டன்ல இருந்து வசீகரன் இணைந்து இருக்கிறாரு. மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். அங்கிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். கலை இணைந்து இருக்கிறாங்க. அவங்களும் நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அக்கறை பற்றினிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்காங்க.
2: இனிய மதிய நேர வணக்கம் சொல்லி கொழும்பு வந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ் இருந்து வந்திருக்காங்க. அது மாதிரி எங்கிட்ட சகுந்தலா தேவி நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்கா. கண்ணனுக்காக ஒரு ஆசைக்கான ஒரு பாட்டு தாங்க நானு சொல்லிக்காங்க.
1: அதே போல ரொசலகம குசிலராஜா நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். பவன் இணைந்திருக்கிறாரு. இருவருக்கும் இதமான வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் பட்டகோடையில இருந்து இணைந்திருக்கிறார். பிரசாந்த் இணைந்திருக்கிறார். அன்பு மனைவி அபிராணிக்காக ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி மீப்பிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாரு. அதே நேரம் வந்து தயாகரன் இணைந்திருக்கிறார். அன்பான குதகலமான வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்துல இருந்து.
2: அதே மாதிரி அன்பு கலந்த மதிய வணங்கின வணக்கம் சகோதரி மைஸ்கிளியால் தங்கவத்தை சேர்ந்த டிஷான் டிலானுக்காக ஒரு ஆசிக்கான பாட்டு தாங்கன்னு சொல்லிக்காங்க.
1: சரி, முத்தையா காளி முத்து இணைந்திருக்கிறாங்க. ஷகிலா இணைந்திருக்கிறாங்க. ஸ்மைல் இணைந்திருக்கிறாரு. உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு அனைவருக்காகவும் அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனதீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார்
2: இந்த நட்சத்திரமாக ஜெலித்துக் கொண்டிருப்போர் எங்களுடைய கூட்டாளி விஜய் நானா.
0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
3: மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்லை. மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட

0: ஹிந்தி உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத்தச்சு தத

0: வைக்காது பிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர் இருவரும் வந்திருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஆள் விழுங்கி அபுல் ஆசன்
0: என்றும் பிரியமுடன் ருஃபினா வரக்கம் அன்பு சிந்துகளே.

0: சமட்டில் வசந்தம் எஃப்எம் வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: கேகாலை மொளகொட மங்களகம பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று மற்றும் பல வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் ஏற்பட்ட விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இவ்விபத்தில் காயமடைந்த 10 பேர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 7 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சாரதி பயிற்சி பாடசாலைக்கு சொந்தமான பல வாகனங்களே இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: பிலிப்பைன்ஸில் உள்ள பாடசாலை ஒன்றில் இன்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். பிலிப்பைன்ஸ் மத்திய பகுதியில் தக்லோபன் நகரில் உள்ள பாடசாலை ஒன்றிலேயே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. வழமைபோல் பாடசாலை இயங்கி வந்த நிலையில் 2 மர்ம நபர்கள் திடீரென உள்ளே புகுந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த

0: என்னவென்று உடனடியாக தெரிய வரவில்லை. தொடர்ந்தும் விசாரணை நடந்து வருகிறது. அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியாளச் செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் ஜிஆர். நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள், உங்கள் அனைவரையுமே போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம்.
0: உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை சுற்றி நல்லா நடக்கிறீங்கிற அப்டேட் மட்டுமல்ல, சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களோடு மீண்டும் போட்டு தாக்கு உங்களோடு 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போகிறது. நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பொதுவாக முதல்ல பார்த்தோம் சொன்னால் உள்நாட்டில் என்ன விஷயம் நடக்குதுன்னா, நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இந்த மழைக்காலம் அதிகரித்து இருக்கிறதுனால வந்துட்டு வீதி விபத்துகளும் அதிகரித்திருக்கிறது. இப்போதான் ஒன்றோடு ஒன்று கிட்டத்தட்ட 7 வாகனங்கள் மோதி ஒருவர் உயிரிழந்த சம்பவங்களும் பதிவாக இருந்தது. கொழும்பை பொறுத்த வரைக்கும் நேற்றிலிருந்து மறுபடியும் அவ்வப்போது மழை, இடி, மின்னல் முழக்கம் அப்படிங்கிற மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்று காலையிலையும் பனிமூட்டத்துடன் பல இடங்கள்ல காணக்கூடிய மாதிரி இருந்தது. வாகன நெரிசல் ஒரு பக்கம் இருந்தது. இப்போதும் அவ்வப்போது மழை பெய்கிறது இல்லையா?
1: சரி, அதே நேரம் பாத்தீங்கன்னா மாதாந்தம் எரிபொருள் விலை மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டிற்கான வருடாந்த பேருந்து கட்டணம் வந்து ஜூலை 3ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் சரியா அப்படின்ட்டு உரிமையாளர் பேருந்து உரிமையாளர் சங்கம் வந்து தெரிவித்திருக்கு. இந்த கட்டணம் வந்து டீசல் விலைகள் வந்து குறைந்தாலும் 6 மாதங்களுக்கு வந்து பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு.
0: தூர பயணங்களுக்கு போறவங்க, பேருந்து பயன்படுத்துறவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இல்ல. இதே போலதான் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப வந்துட்டு மழைக்காலம் அதிகரிச்சிருக்கிறது, டெங்கு நோயினுடைய பெருக்கம், அதே நேரத்துல டெங்கு நோய் மரணங்கள், டெங்கு நோயால் பாதிக்கப்படுகின்ற சம்பவங்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 24 மணித்தேளத்தில் ஆனந்தி வந்துட்டு நாட்டுல வந்துட்டு 1069 டெங்கு நோய்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 45037 டெங்கு நோய்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 28 டெங்கு மரணங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டில் வந்துட்டு நாளாந்தம் 150 தொடக்கம் 200 டெங்கு நோய்கள் பதிவு செய்யப்படுகிறது. இப்போ டெங்கு ஒழிப்பு பிரிவின் மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு, கபில கண்ணங்கரை சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் ஒன்றிணைஞ்சா மட்டும்தான் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு.
1: இப்போ அதே நேரம் பார்த்தீங்கன்னா உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மூலமாக விசாரணை செய்யப்பட்டு வர்ற அந்த சுரேசலையுடைய கணினி இருக்குது சரியா, அதோட பாஸ்வேர்ட் கடவுச்சொல் வந்து கோரப்பட்டிருக்கு சரியா. இதனை திறந்தால் வந்து நிறைய ரகசியங்கள் வந்து வெளியில வரும் அப்படிங்கிற ஒன்றையும் முன் வச்சிருக்காங்க. யுத்த ரகசியங்கள், உளவுத்துறை தகவல்கள் உலகிற்கு அம்பலமாகிவிடும் என முன்னாள் அமைச்சர் தயஸ்ரீ
0: ஜெயசேகர்
1: கவலையாக வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற
0: ஒரு கவலைப்படக்கூடிய விஷயம் இல்ல, உண்மையிலே பாரதூரமான விஷயம். நிறைய பேரு தப்பு பண்ணிட்டு
1: கவலையா வெளியிட்டிருக்காங்க.
0: அதுதான் குற்றம் அம்பலமாயினுச்சுன்னா தண்டனை கிடைக்கும், அது அந்த கவலையை தான் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அது நிறைய பேர் என்னன்னு சொன்னா தப்பு பண்ணிட்டு தொழில்நுட்பங்கள்ல இருக்கிற பாஸ்வேர்ட் மறைஞ்சிட்டு, பாஸ்வேர்ட் தெரியல, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. இப்ப இருக்கிற டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஏஐ பயன்படுத்தி அபாரிதமாக என்னெல்லாம் செய்யறாங்க இல்லையா,
1: என்னென்னமோ செய்யலாம்.
0: இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியாதா? பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சாதான் உள்ளுக்கு போனாதான் நிறைய ரகசியம் வெளியாகும்,
1: வெளியில வரும் அப்படிங்கறத தாண்டி அவரும் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு.
0: ஆமா, இப்பவும் நல்லா பயந்து தான் இருக்கிறாரு. பார்க்கலாம் பொறுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து மணிந்திருங்க. நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் காலை 7 மணி முதல். டேக்கேயா பாதுகாப்பான பயணத்திற்கு.
2: நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, நான் யாரு?
3: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
4: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
3: வசந்தம் எஃப்எம்.
5: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
3: 102.6 102.8

0: லாதவன் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசனத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.
1: இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தற்போது வந்து விலைவாசிகள் எல்லாம் அதிகரித்திருக்க காரணத்தினால வந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா வந்து ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடிய வந்து அவரு வந்து இப்ப வந்து இருக்கிறாராம். அதனால வந்து அவருக்கு வந்து இந்த விலைவாசிகளை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதையும் முன் வச்சிருக்காரு.
0: பாருங்க, முன்னாள் ஜனாதிபதிக்கு இந்த நிலைமைன்னா சாதாரண மக்களுக்கு என்ன? சரி, இதே போலதான் இப்ப வந்துட்டு என்னன்னு சொன்னா, நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலையில சுமார் 23,000 அதிகமான தாதியர்களுக்கான ஒரு பற்றாக்குறை நிலவுவதாக, இப்ப தாதியர் சங்கம் வந்துட்டு இதனால வந்துட்டு கடுமையான ஒரு மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒன்றிணைந்த தாதியர் சேவை சங்கம் தான் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, 23,000 தாதியர்களுக்கான ஒரு பற்றாக்குறை நிலவுற ஒரு பெரிய ஒரு பற்றாக்குறை இல்லையா? தொடர்ந்து மெழுந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: நேரம் 3:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்தோம்.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். மனந்தி, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே.
1: என்னது?
0: இலங்கையில மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல எல்லாருக்குமே பிடிச்ச தளபதியுடைய பிறந்த நாள் தான் இன்று. 52வது பிறந்த நாள். எல்லாருமே கொடிக்கட்டி ரொம்ப சந்தோஷமாக பர்த்டே விஷயம் மட்டுமல்ல, பாடல்கள் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயும் எந்த பக்கம் பார்த்தானே போன் எடுத்து சோசியல் மீடியா பக்கம் போனாலும் வந்துட்டு விஷயத்தான் கூட இருக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான் அதிகமாக இருக்கிற நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான தளபதி விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்கின்றோம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, பேசலாம். என்ன அப்படின்னு சொன்னா
1: பார்த்தீங்கன்னா, கட்டாரில் வந்து ஃபர்சானா வாயு வந்து நேற்று இரவு வந்து வெடித்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, ஈரான் ஏவுகணைகளை வந்து தாக்குதலாக ஏற்கனவே சேதமடைந்திருந்த இந்த அலைகள் வந்து உற்பத்திக்காக மீண்டும் திறக்கப்படும் போதுதான் இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து வந்து நேற்றைய தினம் நேர்ந்திருக்கு. இந்த விபத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 54 தொழிலாளர்கள் வந்து காயமடைந்திருக்காங்க மற்றும் 18 பேர் வந்து மாயமாகி இருக்காங்க அப்படின்னா காணாமல் போயிருக்கதாகவும் தெரிய வந்துள்ளது. தீ பல நேர போராட்டத்திற்கு பிறகுதான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பொதுமக்கள் வந்து இந்த ஆபத்தான கசிவு ஏற்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து காரணமாக வந்து உளவியல் எச்சரிக்கை விடுத்திருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும்.
0: சரி, இதே போலதான் ஒரு கவனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இலங்கை பொறுத்த வரைக்கும் PHI அப்படின்னு சொல்லிட்டு பொது சுகாதார ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் மாறாட்டம் செய்து, அதாவது இந்த டெங்கு நோய்கள் அதிகரிச்சிருக்கு தானே, இப்ப இந்த டெங்கு நோய்களை வந்துட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடுகள் நிறுவனங்கள்ல போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இப்ப உங்களோட இடத்துல டெங்கு நோய்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தண்டப்பணம் மறுபடுற மாதிரி போலியான PHI-ஆக வந்து கொண்டிருப்பதாக டெங்கு பரிசோதனை நடவடிக்கைக்கு பொறுப்பான சுகாதார அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அவங்க தொடர்பில் நீங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து மணிந்திருங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: 6 நூற்று 2.8 மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். தமிழ் மணக்கும் யாழ் மண்ணில் தலைவனாய் 102.8 வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இது ஒரு வழி பாதை, திரும்ப போறது உயிர் மட்டும்தான்.
2: சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்ல.
3: கண்ணு என்னதுதான், பொண்ணு என்னதுதான்?

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 வெளிநாட்டு செய்திகள்.
2: வசந்த வெப்பம் மனிதாளர் செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி ஒன்று. இலங்கை எப்போதும் நடுநிலையாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டும் செயல்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேர தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் போல் கபூருடன் வெளிவிவகார அமைச்சர் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் இதனை சுட்டிக்காட்டினார். இக்கலந்துரையாடலின் போது அமெரிக்கா இலங்கைக்கு தொடர்ச்சியாக வழங்கி வரும் ஆதரவுக்கு அமைச்சர் விஜித் ஹேரத் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். குறிப்பாக மத்திய கிழக்கு நிலவிய யுத்த சூழ்நிலைக்கு மத்தியில் இலங்கை எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு அமெரிக்கா வழங்கிய ஆதரவுக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்தார். அத்துடன் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட கடல்சார் ரோந்து கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்காகவும் அரசாங்கத்தின் நன்றியினையும் அவர் தெரிவித்தார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் தமது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் என்று லண்டனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தற்போது அங்கு ஏற்பட்டுள்ள அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் அவர் தமது பதவியிலிருந்து விலகியுள்ளார். தமது பதவி விலகல் அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னதாக தாங்கள் பொறுப்பேற்ற போது தொலைக்காட்சி அரசியல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் வீழ்ச்சியடைந்திருந்தது என ஸ்டார்மர் கூறினார். யூத எதிர்ப்பு என்ற நச்சுத்தன்மையை வேரோடு பிடுங்கி எறிந்ததன் மூலம் கட்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் பொருளாதாரம் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான நம்பிக்கையை தாம் மீண்டும் கட்டியெழுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தாம் பதவி விலகும் தீர்மானத்தை

0: அறிவிப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை,
3: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-0012.

0: இரண்டாவது மனத்தேலத்தோடு இணைந்திருக்கின்றோம். போட்டு தாக்க நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் இந்த மனத்தேலத்திலும் பேச போகின்றோம். இந்த மனத்தேலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான குட்டி ஸ்டோரி மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு திருவள்ளுவர் மாவட்டத்தின் அருகே உள்ள கண்ணியப்போர் கிராமத்துல வந்து ஒரு தனியார் ஏற்றுமதி தொழிற்சாலையில் வந்து அமோனியா வாயு வந்து கசிந்து விபத்து ஏற்பட்டு, சரியா, தொழிற்சாலையில் பணிபுரிந்திருந்த 64 பேர், பெண்களும் 4 ஆண்களும் இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே 2 வந்து உயிரிழந்திருக்காங்க அங்கேயே, சரியா. அப்புறம் ஹாஸ்பிடல் வைத்தியசாலைக்கு கொண்டுட்டு போகும்போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 உயர்வடைந்திருக்கு.
0: சரி, அது மட்டும் இல்ல, அந்த கசிவு காரணமாக விஜய் அவர்களுக்காக வெட்டப்பட வந்த கேக்கும் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் தேவையில்லை, கேக் வெட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயமும் பதிவாக இருக்கப்பட்டது. எனவே இந்த இந்த கசிவால வந்துட்டு மறைந்தவர்களின் உடல்களுக்கு வந்துட்டு அரசு செலவில் சொந்த ஊருக்கு அனுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது 3 இடையில ஏன் இது கசிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பில்பைன்ஸ்ல உள்ள பாடசாலை ஒன்றுல வந்து துப்பாக்கி நடத்தப்பட்டிருக்காங்க. 2 சந்தேக நபர்கள் வந்து நடத்தப்பட்டதுல 3 மாணவர்கள் வந்து அதுல வந்து இறந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றைய தினம் வந்து இடம்பெற்றிருக்கு. சுமார் 9 அளவுல வந்து இது பதிவாகி இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 மாணவர்களோடு சேர்ந்து 3 மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதில் வந்து ஏற்கனவே அந்த பள்ளியில் வந்து கல்வி கற்ற பழைய மாணவன் ஒருவனுடைய சந்தேகமும் இதுல வந்து
0: பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த முதலமைச்சர் விஜயனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இந்தியாவில கோலாகலமாக களைக்கட்டு கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன சொன்னா, பிறந்த நாளை முன்னிட்டு சிவகாசியில வந்துட்டு ஆனந்தி 1 விடாமல் பட்டாசு வேடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வானமே அந்த ஏரியாவை அதிர அளவுக்கு நடந்திருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து நடந்துருங்க. நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு.

உத்தர உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
1: சரி, இந்த மனிதத்துல குட்டி ஸ்டோரி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
2: பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூட வாசல்ல வந்து பலூன்காரர் வந்து பலூன்களை வந்து விற்று கொண்டிருந்தாராம். அவர் வந்து மேலே பறக்கும் பலூன்கள், சரியா? அவர் வந்து பலூன்கள்ல வந்து காற்றை வந்து நிறைப்பே விற்று கொண்டிருந்தாரா. அந்த நேரம் பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு சிறுமி வந்து கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க, சரியா? மெல்ல பலூன்காரரிடம் வந்த அந்த சிறுமி வந்து சில கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. இந்த பலூன்கள் எல்லாமே மேல பறக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவர் சொன்னாரா, பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓரேஞ்ச் கலர் பறக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பறக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு, எந்த கலரா இருந்தாலுமே பறக்கும் அப்படின்னு. அப்ப அந்த சிறுமி கேட்டிருக்காங்க, எந்த கலர்ல வேணும்னாலும் பறக்குமா அப்படின்னு. அப்ப அவர் மீண்டும் சொல்லியிருக்காரு அந்த சிறுமி கிட்ட, எந்த கலரா இருந்தாலும் பறக்கும் அப்படின்னு. அதுக்கு அந்த சிறுமி மறுபடியும் கேட்டிருக்காங்க, அப்ப கருப்பு கலரா இருந்தாலும் இந்த பலூன் பறக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பலூன்காரருக்கு புரிஞ்சிருச்சா இந்த சிறுமியே இந்த கேள்விய கேக்குறாங்க அப்படிங்கிற சொல்லி. அப்ப பலூன்காரர் வந்து சொன்னாரா, இந்த பலூன்களுக்கு வந்து கலர் வந்து அவசியம் இல்ல பறக்கிறதுக்கு, சரியா? இந்த பலூன்குள்ள இருக்க அந்த காற்று தான் அவசியம் மேல பறக்கிறதுக்கு. இந்த பலூன்குள்ள இருக்க அந்த காற்று வந்து சரியா இருந்துச்சுன்னா எந்த கலர் பலூனா இருந்தாலும் பரவாயில்லை, மேல பறந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: ஒருத்தர் வந்துட்டு அவர் தோற்றத்தை வைத்தோ இல்லது அவருடைய வேற விஷயங்களை வைத்து இட போடாம அவருக்கான ஒரு திறமை இருந்தா அவர் முன்னோக்கி நகர்வாரு. அந்த திறமை தான் இங்க முக்கியம் இல்லையா?
2: அது மட்டும் இல்லாம இப்படியும் சொல்லலாம், என்ன அப்படின்னா, தாங்கள் வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்காக வந்து அழகும் சரி கலரும் சரி முக்கியம் இல்ல.
1: ஆமா, மத்தவங்க பாக்குறாங்க நாங்க கருப்பா இருக்கிறோம், இல்ல எங்களோட உடல் குண்டா இருக்கு, ஒல்லியா இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள எவ்வளவு திறமை இருந்தாலும் காட்டாம நாங்க ஒதுங்கி இருப்போம். மத்தவங்க எங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு மன ரீதியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்து ஒதுங்கி இருப்போம், அப்படி கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு திறமை இருந்தா எங்களுடைய கலரோ அல்லது வேற விஷயங்களோ எங்களுக்கு ஒரு முக்கியமே இல்ல. திறமையால முன்னுக்கு வந்து சாதிச்சவங்க நிறைய பேர்
2: இருக்காங்க.
3: குட்டி ஸ்டோரி.

0: போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் நேரம் இப்பொழுது மாலை 4:32.
1: மாறாத நிலையம் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் June 23 மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் காலை 7 முதல்.
6: புதுமையான மாற்றம் குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
7: 1000 மின்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: சரவணன் இருக்க பயமீன் திரைப்படத்திற்காக டி இமானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
1: இந்த மனதில இருந்து நிறைய விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறோம். குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னா ஈரான் அமெரிக்காவினுடைய போர் வந்துட்டு இப்ப வந்துட்டு இறுதி கட்டத்துல இருக்கு இல்லையா. இந்த போரால வந்துட்டு அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு துறைக்கு வந்துட்டு சுமார் $40 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக ஒரு ஆய்வறிக்கையும் கூட சொல்லிருக்கிறது. அதிகமான இழப்பு அமெரிக்காவுக்குத்தான் அப்படின்னு சொல்லிருக்கிறது. எனவே இந்த இழப்பை ஈடுகட்டணும், இனியும் இந்த இப்படியான ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு கட்டாயம் இவங்க ரெண்டு பேரும் சமாதானத்தின் அடிப்படையில போர் நிறுத்தத்தை கட்டாயம் அவங்க ஏற்படுத்த வேண்டும்.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 24 மணித்தியாலத்துல வந்து 67 கப்பல்கள் வந்து ஆல்மோஸ்ட் நீரிணைய வந்து கடந்து சென்றிருக்கு. அதுவும் வெற்றிகரமாக கடந்து சென்றிருக்கு.
1: ஆமா, நல்ல ஒரு விஷயம்தான். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எங்க நடைபெற்றிருக்கு இன்னைய நாளை பொறுத்த வரைக்கும்?
0: சுவிட்சர்லாந்துல பாத்தீங்கன்னா இது நடைபெற்றிருக்கு. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வந்து வெற்றிகரமாக நடைபெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். சர்வதேச சந்தையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மசக்கு எண்ணெயின் விலை வந்து கணிசமாக வீழ்ச்சியும் அடைந்துள்ளது.
1: நல்ல விஷயம். இனி முழுமையாக நிறைவடைந்தால் போற ஒப்பந்தம் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்
0: நடக்கும்.
1: அது மட்டுமல்ல, இப்ப வந்துட்டு அடுத்தடுத்து தலைவர்கள் பதவி விலகிறது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னடா இங்க ஒரு பக்கம் ஒப்பந்தம் நிறைவடைந்திருக்கு, இங்க அடுத்தடுத்து பதவி விலக போறது அப்படிங்கிற ஒரு விஷயம்
0: தொடர்ந்திருக்கு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்கா ஜனாதிபதி வந்து நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக வலைதளத்துல வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா பிரிட்டானிய பிரதமர் வந்து விலக போறாரு, பதவி விலகுவாரு அப்படிங்கறது. அதே நேரம் பறி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் வந்து பிரிட்டானிய பிரதமர் வந்து அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்காரு. குடிவரவு எரிசக்தி இரண்டு துறைகளிலும் வந்து அவர் வந்து தோல்வியை தழுவியதனால வந்து இவர் வந்து பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்காரு.
1: இதே போலதான் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறை தண்டனை, அதுவும் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. யார் அப்படின்னு சொன்னா தென்கொரியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதிக்கு தான் இந்த சிறை தண்டனை. அவருடைய ஆட்சி காலத்துல வந்து யூன் சுக் அவர் ஆட்சி காலத்துல என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னா அந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு சதி முயற்சிக்கு துணையாக செயற்பட்டார் அப்படின்னு குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமில்ல, கடந்த 2024 டிசம்பர் மாதத்துல ஜனாதிபதி யூன் சுக் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்றாருனா திடீரென ராணுவ சட்டத்தை அறிவிக்கிறாரு. அதுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களிச்சதுனால வெறும் 6 மணித்தியாலத்துல மறுபடியும் அந்த சட்டம் ரத்து செய்யப்படு. இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைத்து இப்ப வந்துட்டு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதி தீர்ப்பளிச்சிருக்கு. பாருங்களேன் எப்படி எல்லாம் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு.
0: சரி, தொடர்ந்து விழுந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் போட்டு.

0: தேதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நீ ஆளை வெட்ட தண்டா அருவா தூக்குவ. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும், மரத்தை வெட்டுறதுக்கும், தேங்காய் வெட்டுறதுக்கும், தென்னை வெட்டுறதுக்கும், விறகு வெட்டுறதுக்கும், வெங்காயம் வெட்டுறதுக்கும், இளநி வெட்டுறதுக்கும், நொங்கு வெட்டுறதுக்கும், வாழை வெட்டுறதுக்கும், பாலை வெட்டுறதுக்கும், ஆடு வெட்டுறதுக்கும், கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்குன கைடா. நான் வெறுங்கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையும் அலைஞ்ச தண்டு அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும்.
2: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றார் இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் தளபதி விஜய். கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: திரை உலகின் நட்சத்திரம்
1: போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசை என்னுடாக
2: நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஏஐனுடைய வருகை நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு இல்லையா? அதே போல நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ராணுவத்தில, அதே போல வைத்தியத்தில, இப்படி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற நேரத்துல நைஜீரியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரெண்டு பேர் வந்துட்டு தலைப்பகுதி ஒற்றி பிறந்த ரெண்டு குழந்தைகள் கிட்டத்தட்ட 19 மாதங்கள் இருக்குமா, ஏஐனுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த உதவியோடாக அறுவை சிகிச்சை செஞ்சு ரெண்டு பேரையும் பிரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப வெற்றிகரமாக அந்த அறுவை சிகிச்சை மூலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, நல்ல விஷயம் இல்லையா?
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து எதிர்வரும் ஜூலை 31 வந்து தேர்தலை நடத்தப்பட தவறினால் வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணி வந்து கருப்பு பட்டியல சேர்க்கப்படும் என்று வந்து ICC ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கு. இந்த செய்தியை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் வந்து நிராகரித்துள்ளது.
2: இப்படி ஒரு விஷயத்தை நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்கிறது. அதே போலதான் இந்த பதப்படுத்திய உணவுகள் சாப்பிடுறதுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு அலாது இல்லையா?
1: ரொம்ப
2: அப்படியா? அதனால பாரிய நோயும் இருக்கு, ஒரு அவசரத்துக்கு வேணும்னா பயன்படுத்தலாம்.
1: உண்மையான கதை.
2: கனடாவை பொறுத்த வரைக்கும் இந்த பதப்படுத்திய உணவுகளுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்கு, அது ஒரு வரவேற்பு இருக்கு. எல்லாருமே இப்ப அவசர அவசர உலகத்துல பதப்படுத்திய உணவை சாப்பிடுவதுதான் விரும்புறாங்க. இப்ப கனடா அரசாங்கம் சொல்லிருக்கு, கனடாவுடைய நாட்டுக்கு வேற நாடுகள்ல இருந்து கனடாவுக்குள்ள வருகின்ற பதப்படுத்தப்பட்ட அந்த டின்ல அடைக்கப்பட்டு இருக்கின்ற காய்கறிகளுக்கு 10% இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்துட்டு எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா 200 நாள் அமுல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கனடாவிலேயே நிறைய உற்பத்தி பொருட்கள் இருக்கு இல்லையா, இப்ப அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் தானே. அந்த உற்பத்தி பொருட்கள முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயும் இன்னும் சில விஷயங்களுக்காகவும் இந்த வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியே நாங்க சொல்லிட்டு
1: நாங்களும் தொடர்ந்து விடைபெற போகிறோம். மொழிக்கு இருக்கும் பாடலோடு தொடர்ந்து நேர்கள் வந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் பாடலுக்கு தகுந்த மாதிரியே ஒரு ஏஞ்சல் வந்திருக்காங்க, ஸ்ரீ ஸ்ரூபி வந்திருக்காங்க. ஸோ அவங்களை அப்படியே நிகழ்ச்சியில விட்டுட்டு நாங்களும் விடைபெறுகிறோம்.
2: இந்த நலம் இருந்திருந்த எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ச்சி ஆனந்தி மற்றும்
2: நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்க ஸ்டேட்மென்ட் மக்களே.

0: மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டை சூழவுள்ள பல கடற்பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பான நிலை நிலவுவதன் காரணமாக வளிமண்டல விகித் திணைக்களம் அம்பர் நிறத்திலான அவசர எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு கற்பட்டியில் இருந்து மன்னார் ஊடாக காங்கசந்துறை வரையான கடற்பரப்புகள் மற்றும் காலியில் இருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் வரை இருக்கும். குறிப்பிட்ட கரையோர பகுதிகளில் காற்று அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலமாக வீசக்கூடும். இதன் காரணமாக இந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் வளிமண்டல விகித் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: வெளிநாட்டவர்களுக்கான விசா கட்டணங்களை ஜப்பான் அரசாங்கம் 5 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் ஜப்பானில் விசா கட்டணங்கள் உயர்த்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கட்டண உயர்வு எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக நடைமுறைக்கு வரவுள்ளது. புதிய திருத்தத்தின்படி ஒற்றை நுழைவு விசாக்களுக்கு தற்போதுள்ள 3000 எண் கட்டணமானது ஜூலை 1 முதல் 15,000 எண்ணாக அதிகரிக்கப்படும். பலமுறை நுழைவு விசாக்களுக்கு தற்போதுள்ள 6000 எண் கட்டணமானது 30,000 எண்ணாக அதிகரிக்கப்படும். இந்த மணித்தியால செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் நாளுக்கான மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

வணக்கம், சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு திங்கட்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கலாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. அடடா, இன்றைய நாளும் கூட அப்படியே அட்டகாசமான சூப்பரான பாடல்கள் எல்லாம் எடுத்துட்டு உங்களை சந்திக்கிற நானும் வந்திருக்கேன். நீங்களும் கூட அப்படியே கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். பேசுறதுக்கு கால் பண்ண வேண்டிய இலக்கம் 01212705001க்கு, அதே போல 01212705111 எங்களோட ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்காகவும் பாடலையும் விரும்பி கேட்கலாம். அது மட்டும் இல்லாம என்னோடையும் கூட சூப்பரா ஜாலியா அப்படியே சந்தோஷமா பேசலாம்.

0: தெலுங்கு திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முதலும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? நன்றி நன்றி நன்றி. அப்புறம் நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: நன்றி.
0: நீங்களும் கூட சந்தோஷமா கால் பண்ணி சூப்பரான பாடல்களையும் கேட்கலாம். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் காலை 7 மணி முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: அருளின் உருவமாக, கருணையின் கடலாக, பக்தியின் ஒளியாக விளங்கும் நைனி நாகபூஷணி அம்பாளி.

0: தினம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? ஃபர்சான். ரேடியோ சவுண்ட் குறைச்சு வச்சுட்டு பேசலாமா? ஓகே ஓகே, அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அடுத்த முறை சூப்பரான படம் இருக்கு, யார் யாருக்காக கேட்க போறீங்க? ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 0-1-2-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-5-1-1-1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் யார் யாருக்கு என்னென்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா அதையும் நானும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கேன். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்.
2: நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கெல்லிடா.
3: ஓ ஆளு, ஓ இடம், நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு பயம் இல்லை. அதுக்குதான் சாம்பிள்.
4: உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதரா.
5: வேற வேற வேற வேட்டக்காரன் தான் வேணும்.
6: வசந்ததின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இளைய தளபதி விஜய் அவர்கள்.

0: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: தோப்பு கொச்சிக்கடையிலிருந்து ஈடன்.
0: அடடா ஈடன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: கேள்விப்பட்டேன்.
0: அப்படியா? சரி ஓகே, அப்படியே கேட்டுட்டே இருக்கணும். சரி ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: ஆதித்யா அமிந்தூர் அமிந்து ஜெமாயா ரொசல்கம் வசந்தகுமார் வதூர் ராஜமாணி சட்ட ராஜேந்திரன் வெளிமண்டல் செல்வரம் பத்தல் ஐயாக்கன் கிருஷ்ணமத்தா நாட்டோ விஸ்வநாதன் உமாச்சந்திரன் ராஜாப் தஹாரா முந்தாச்சேகர் விஸ்தா அருள்மொழி மெரில் அது போல முறாகல தனலக்ஷ்மி பாலச்சேன பத்மா இன்டர்நெட்ல வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம். அனைவருக்கும் விசேஷமா உங்களுக்காகவும் நன்றி வணக்கம்.
0: ஓகே ரொம்ப நன்றி.

92.8 வசந்தம் FM அருளின் உருவமாக கருணையின் கடலாக

0: சுமாரின் நூற்றிரண்டு சமீட்ட அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கேட்டு இருக்கோம். சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டு இருக்கீங்க. நீங்களும் கூட கடந்து தொடர்ந்தும் கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். இப்ப கூட பேச ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ரேடியோ சவுண்ட வந்து ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்காங்களாம். அதாவது என்னன்னு சொன்னா, நான் பேசுறது எல்லாரும் கேட்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாம, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கால் பண்றதுக்கு முதல்ல ரேடியோ சவுண்ட வச்சு கம்மி பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய இலக்கு 01 2 7 5 0 0 1 அதே போல 01 2 7 5 1 1 1 இப்போ கூட பேச இன்னும் ஒரு சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். யார் இது? என்ன பேர் உங்களுக்கு? ஓகே, என்ன செய்துட்டு இருக்கீங்க? வீட்லயா வேலையா?
1: வீட்ல இருக்கேன்.
0: ஓகே, என்ன ஒரு மாதிரி டல்லா பேசிட்டு இருக்கீங்க?
1: சோமா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சோமா இருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே. அடுத்து கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: மனைவி ஜுமானா உள்ள ஆயுசக்காகவும் மற்றும் வசந்த வசம் கேட்கக்கூடிய அனைவருக்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. இனியும் கூட தொடர்ந்தும் கால் பண்ணி பேசுங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் வந்து அப்படியே ஒரு அழகான பெண்ணினுடைய புகைப்படம் இருக்கும், அது வேற யாரும் இல்ல நான் தான். அந்த புகைப்படத்தை கீழே நீங்களும் கூட கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்னென்ன பாடல் வேணும், அது மட்டும் இல்லாம யார் யாருக்காக என்னென்ன பாடல்லாம் கேட்க போறீங்க, உங்களுடைய அன்பான உறவுகள் இருப்பாங்கல்ல அவங்களையும் கீழே மெசேஜ் பண்ணி டக் பண்ணிட்டு போயிருங்க. மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, என்ன படத்துல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய லிங்கா திரைப்படத்துக்காக

மெர்சல் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படியே வந்த வேகத்துல பாடல் கேட்டு ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் வந்து நிகழ்ச்சியோட இருக்கிறாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மழை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். யார் யார் இப்போ பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹாய் அக்கா, அன்பான மாலை பொழுது வணக்கம். பாடல்கள்லாம் சும்மா அட்டகாசமா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி வளமை போன்று நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பிரவீனா தில்ருக்ஷனி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதே சமயத்துல ஹாய் சிஸ்டர், அன்பான இனி மாலை பொழுது வணக்கம். எப்படி சுகம்? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி கொழும்பு பத்துல இருந்து தேவசகாயம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனிமையான மாலை பொழுது வணக்கம். வளமை போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் வசந்த எஃப்எம் பாடல்கள்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி பரமானந்தன் கிளவன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிய மாலை நேர வணக்கம். வசந்தத்தோடு இணைந்திருக்கும் நாங்க பக்பிட்டியை சேர்ந்த பக்பிட்டி அவிசாமலையைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திராணி, துஷாந்தன், திவாகரன், தினுஷா, ரன்யா, இசைஞானி ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் இதமான மாலை பொழுது வணக்கம் சகோதரி, நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி நம்மளுடைய எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிமையான மாலை பொழுது வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் மங்கையர்கரசு நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான மாலை பொழுது வணக்கம் சொல்லி மட்டக்களப்புல இருந்து மட்டக்களப்பு இருதயபுரம் அனிதா, ஆனந்தகுமார், சுந்தரலட்சுமி மற்றும் ஆனந்தகுமார், யமுனா, ஆனந்தி ஆகியோரையும் நிகழ்ச்சி வந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பு ஐந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமா கேட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது ஒரு சூப்பரான பாடல்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி எடுத்திருக்கோம். நேரம் மாலை 5:26.
1: நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம். பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் வீதி பாதுகாப்பு தொடர்பான மாணவர்களை விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் ஜூன் மாதம் 23rd மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியில் காலை 7 முதல். பாதுகாப்பான பயணத்திற்கு மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு 1000 விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்து

0: மொட்டை சிவா கேட்ட சிவா திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி விஸ்வநாதன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா? அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் கேக்க போறீங்க?
1: மற்றும் வானம்பன் அருமொழி, முன்காஸ் பேகம், ஓகேதான், நீடே, மறுப்பு, சின்ன மகாதேவன், விஜயதேவன், மாவனலமூர்த்தி, மேனவலையா, சோமசி, தாயாலம், உமச்சந்தர், பாபு, கிருஷ்ணன், சிறிகாந்த், பாதுக சின்னது, தண்டிக் சங்கத்துறை, பன்னாவத்த சரோஜனிமா, அன்பான அறிவிப்பாளர் சிறீர் மேல உங்களுக்காகவும் கேட்பேன் பாடலை.
0: ஓகே, ரொம்ப நன்றி. அன்புக்குரிய உறவுகளையும் இணைத்துக் கொண்டு சூப்பரான பாடல்களை கேட்கலாம்.

0: உலகின் நட்சத்திரத்தின்
1: எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதானே நம்ம பழக்கமே. விளையலாமா? பாலுக்கு பால் பவுண்டரி சிக்ஸர் சும்மா பந்து பறந்துகிட்டே இருக்கும். பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறியா?
2: யாருடா நீ?
3: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் இளைய தளபதி விஜய்.

0: துணை பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். ஏராளமான உறவுகளும் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. நீங்களும் கொடுத்திருந்தும் கால் பண்ணி பேசலாம். இப்போ பேஸ்புக் வழியாக ஏராளமான அன்பு சொந்தங்கள் வந்து நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளலாம். ஹாய்க்கா, அன்பான மதிய நேர மாலை நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான், பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அஸ்வின் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இருமையான மாலை பொழுது வணக்கம் சகோதரிக்கு, நிகழ்ச்சிகளோடு நானும் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பூனாகல்ல இருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் சுரூபி, இதமான இனிமையான மாலை வணக்கம். ஜொலி ஜொலிக்கும் தரமான வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவின், மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுஷரன் அனைவரையும் அணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி வட்டக்கொடையிலிருந்து விமலேந்திரன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னையும் நிகழ்ச்சியோடு நினைத்துக் கொள்ளுங்கள். இனிமையான பாடல்கள் சொல்லி தொண்டர்மானாறு செல்வ சன்னிதில இருந்து சுதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அன்பு வணக்கம் சொல்லி கொழும்பு 15 மூன்றி தர்ஷினி குணசேகரம் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிமையான மாலை வணக்கம். வசந்த முறவுகளை எந்தான தோட்டம் இயனவட்டையில இருந்து வசந்தம் வசந்தகுமார் மற்றும் மனைவி கௌதமி, மகன் சந்தீபன் அனைவருக்கையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மாலை நேர வணக்கம் மகன் சரோஷ், மகள் விஷாலினி மற்றும் நிகழ்ச்சி கத்துட்டிருக்க அனைத்து உறவுகளுக்கும் பாடல் தாருங்கள் சொல்லி கரோலினால இருந்து ஆகாஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.
1: ஓட்ட உடச்சல் இயம்பி தலைக்கு பெருச்சம்பழாய உசுர புழியும் பொண்ணு கல

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.

0: அனைத்து முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் சிற்றுண்டிகள் மற்றும் பானங்கள் தொடர்பில் விசேட வழிகாட்டல்கள். ஜனாதிபதி அனுரவுக்கும் ஜெய்சாவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் போலி செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிப்பு. டெங்கு அதி அபாய நிலையில் நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினமும் அடைமழை. பிரித்தானிய பிரதமர் கிர் ஸ்டார்மர் கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் பிரதமர் பதவியிருந்து விலகல். உருகுவே மற்றும் கேப் வெர்டே நாடுகளுக்கு இடையிலான போட்டி சமநிலையில் நிறைவு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். சிற்றுண்டிகள் தொடர்பில் மீள சிந்திப்போம், சுவாதர நலன்மிக்க சிற்றுண்டிகளை தெரிவு செய்வோம் என்னும் துணைப்பொருளில் 2026 ஆண்டுக்கான போசாக்கு மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு இணையாக ஆரோக்கியமான எதிர்கால சந்ததியை உருவாக்கும் நோக்கில் சுவாதர நலமிக்க பாடசாலை சிற்றுண்டி சாலை தொடர்பாக வழிகாட்டல்கள் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் வெளியிடப்பட்டுள்ளது. சிற்றுண்டிகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள குறித்த யோசனைகளை பாடசாலைகளில் மாத்திரம் மட்டுப்படுத்தாது, சுவாதர அமைச்சு, கல்வி அமைச்சு உள்ளிட்ட அமைச்சுக்களின் மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். மாணவர்களுக்கு பாடசாலை சிற்றுண்டி சாலைகளில் வழங்கப்படும் உணவுகளின் ஊடாக கிடைக்கப்பெறும் உரிய யோசனைகள், சுவாதர பாதுகாப்பு மற்றும் ஏற்புடைய விலையில் மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்படுதல் மற்றும் அவற்றை முன்னெடுத்துச் செல்வதை நோக்காக கொண்டே குறித்த வழிகாட்டல்கள் அமைச்சரின் தலைமையில் வெளியிடப்பட்டுள்ளது. 5 நோக்கங்களைக் கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான பாடசாலை மாணவ சந்ததியை நாட்டுக்கு வழங்குதல், பாடசாலை மாணவர்களுக்கு போசணமிக்க உணவு வேளை ஒன்றை வழங்குதல், சுவாதார நலன்மிக்க உணவு தொடர்பில் சரியான எண்ணக்கருவை ஏற்படுத்துதல், அதேபோன்று சரியான உணவு பழக்கத்தை பாடசாலை மாணவர்களின் ஊடாக சமூகத்துக்கு கொண்டு செல்லுதல், சிற்றுண்டு சாலைகளை உரிய முறையில் நடத்திச் செல்லுதல் ஆகிய நோக்கங்களை உறுதிப்படுத்துவது இதன் நோக்கமாகும். குறித்த நிகழ்வில் சுவாதர மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர், சுவாதர சேவைகள் பணிப்பாளர் நாயகம், உலக சுவாதர அமைப்பின் தெற்காசிய வலய காரியாலயத்தின் வலய ஆலோசகர், யுனிசெப் அமைப்பின் இலங்கைக்கான பிரதிநிதி உள்ளிட்ட போசணைத்துறை வைத்தியர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவர் ஜெய்ஷா ஆகியோருக்கிடையில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பின்போது ஜெய்ஷா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் தொடர்பில் தெரிவித்ததாக குறிப்பிட்டு டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தொடர்பில் டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும், அது தவறாக வழிநடத்தும் வகையில் வெளியிடப்பட்ட செய்தி எனவும், அதனை இலங்கை அரசாங்கம் வன்மையாக கண்டிப்பதாகவும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த செய்தி எவ்வித அடிப்படைகளுமின்றி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவர் ஜெய்ஷா இடையே இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் திட்டமிடப்பட்டு தவறான கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தையின் போது கிரிக்கெட் துறையின் அபிவிருத்தி, கீழ்மட்டம் மற்றும் இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கான வேலை திட்டங்கள் மற்றும் இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. இதன்போது எவ்வித அறிக்கைகளிலும் ஆவணங்களும் அச்சுறுத்தல்கள் அல்லது தேர்தல் கோரிக்கைகள் இடம்பெறவில்லை எனவும், ஜனாதிபதி மற்றும் ICC-யின் தலைவர் ஆகியோர் அது உத்தியோகபூர்வ சந்திப்பு என உறுதிப்படுத்தியுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவர் ஆகிய இருவருக்கும் இடையில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் நேரடியாக ஆராய்வதற்கு வாசகர்களுக்கு சந்தர்ப்பம் காணப்பட்ட நிலையில் இவ்வாறான உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டு அது தொடர்பான நம்பிக்கையின்மையை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெங்கு நோயின் தாக்கம் அதி அபாய நிலையை அடைந்துள்ளது.

0: தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது வீடுகள், அரசு நிறுவனங்கள், பாடசாலைகளில், மதஸ்தலங்கள் ஆகியவற்றில் பெரும்பாலும் டெங்கு நுளம்புகள் பரவும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பாடசாலைகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் மதஸ்தலங்கள் என்பவற்றுக்கு இதுவரை எச்சரிக்கை மாத்திரம் விடுக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் காலங்களில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இம்மாதத்தின் முதல் 20 நாட்களில் 12,196 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதிகளவான நோயாளர்கள் இவ்வருடத்திலேயே பதிவாகியுள்ளதாகவும் ஜூன் மாதத்தில் கூடுதலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வருடத்தின் ஆரம்பம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 47,179 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு 28 மரணங்கள் சம்பவித்துள்ளன. அவர்களில் 6 பேர் 15 வயதுக்கு குறைவான சிறுவர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெங்கு அபாயம் காணப்படும் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளாக 112 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த வாரம் முழுவதும் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நாடளாவிய இறுதியில் முன்னெடுக்கப்பட்டது. அத்தோடு பொது சுகாதார பரிசோதனைகள் முன்னெடுக்கும் சுற்றுவளைப்புகளின் போது பொது இடங்களில் பெரும்பாலான இடங்கள் டெங்கு நுளம்பு பரவும் அவதானம் காணப்படுகிறது. டெங்கு நோயின் தீவிரம் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்தி அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் பொது சுகாதார பரிசோதனைகள் குறிப்பிட்டுள்ளனர். டெங்கு நோய் துரிதமாக பரவி வருவதால் வைத்தியசாலை கட்டமைப்புகள் நிரம்பியுள்ளன. அதன் காரணமாக பெரும்பாலான வைத்தியசாலைகளில் சிகிச்சை சேவைகளை வழங்குவதில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு பொதுமக்களிடம் வைத்தியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றைய தினம் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சபரகமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென்மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வளிமண்டலவியல் திணைக்களம் இது தொடர்பாக குறிப்பிடுகையில், இடியுடன் கூடிய பலத்த மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அதிக மழை காரணமாக களுத்துறை மாவட்டத்தில் வீடுகள் 2 பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரை மற்றும் முல்லைத்தீவிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரப் பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவிய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை எப்போதும் நடுநிலையாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் செயற்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் போல் கபூருடன் அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இக்கலந்துரையாடலின் போது அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்காக அமைச்சர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். உடப்பு ஆண்டிமுனை கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இன்று இந்த அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் ஆண்டிமுனை கடற்கரையில் ஒதுங்கி கிடப்பதை மீனவர்கள் கண்டு அதுகுறித்து உடப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சடலம் தொடர்பாக புத்தளம் குற்றத்தடவியல் விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். குறித்த அடையாளம் தெரியாத சடலம் ஆண்டிமுனை கடற்கரையில் ஒதுங்கிய போது அது சேதமடைந்திருந்ததாகவும் உடலின் சில பகுதிகள் அழுகிய நிலையில் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கேகாலை மொளகொட மங்களகம பகுதியில் தனியார் பஸ் ஒன்று மேலும் சில வாகனங்களுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இன்று இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்த 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. சுமார் 7 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஓட்டுநர் பயிற்சி பாடசாலை ஒன்றுக்கு சொந்தமான சில வாகனங்களை விபத்தில் சிக்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது.
1: வசந்த மேஃபம் வெளிநாட்டு செய்திகள்.

0: பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். ஆளும் தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களிடமிருந்து கடந்த சில நாட்களாக கொடுக்கப்பட்ட கடுமையான அழுத்தங்களை தொடர்ந்து அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். இந்நிலையில் கிரேட்டர் மான்செஸ்டர் நகரின் முன்னாள் முதல்வராக ஆண்டி பென்ஹாம் கீர் ஸ்டார்மருக்கு பதிலாக தொழிற்கட்சியின் அடுத்த தலைவராகவும் பிரித்தானிய பிரதமராகவும் பொறுப்பேற்பதற்கான போட்டியில் தாம் களமிறங்குவதை உறுதிப்படுத்தியுள்ளார். புதிய தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் வரையில் கீர் ஸ்டார்மர் தற்காலிக பிரதமராக பதவியில் நீடிப்பார் எனவும் இந்த மாற்றங்களுக்கான உத்தியோகபூர்வ நடைமுறைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: கால்பந்து கிண்ண தொடரின் எச் பிரிவு லீக் ஆட்டம் ஒன்றில் உருகுவே மற்றும் கேப் வெர்டே அணிகளுக்கிடையிலான போட்டி 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்துள்ளது. மியாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் 21வது நிமிடத்தில் கேப் வெர்டே அணியின் கெவின் பினா முதல் கோலை அடித்து தமது அணியை முன்னிலைப்படுத்தினார். எனினும் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய உருகுவே அணி முதல் பாதையின் இறுதி நிமிடங்களில் அடுத்தடுத்து 2 கோல்களை விளாசியது. இதன்படி போட்டியின் 44வது நிமிடத்தில் எஸ் அவுரோஜா ஒரு கோலையும் முதல் பாதையின் கூடுதல் நேரத்தில் எம் அரவுஜோவின் உதவியுடன் ஏ கனோபியோ மற்றொரு கோலையும் அடித்தனர். இதனால் முதல் பாதி ஆட்ட முடிவில் உருகுவே அணி 2-1 என முன்னிலை பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற ஆட்டத்தின் 2வது பாதையில் கேப் வெர்டே அணி சமநிலையை எட்டுவதற்காக போராடியது. இதன் பலனாக போட்டியின் 61வது நிமிடத்தில் அந்த அணியின் ஹெலியோ வரலா ஒரு சிறப்பான கோலை அடித்து ஆட்டத்தை 2-2 என சமநிலைக்கு கொண்டு வந்தார். இதன் பின்னர் ஆட்டு நேர முடிவு வரை இரு அணிகளும் கோல் அடிக்க எடுத்த முயற்சிகள் பலனளிக்காததால் போட்டி சமநிலையில் நிறைவடைந்தது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் சிற்றுண்டிகள் மற்றும் பானங்கள் தொடர்பில் விசேட வழிகாட்டல்கள். ஜனாதிபதி ஆணுரவுக்கும் ஜெய்சாவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் போலி செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவிப்பு. டெங்கு அதி அபாய நிலையில் நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினமும் அடைமழை. பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் பிரதமர் பதவியிலிருந்து விலகல். உருகுவே மற்றும் கேப் வெர்டே நாடுகளுக்கு இடையிலான போட்டி சமநிலையில் நிறைவு. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வ முடிவுகளை நேர்கள் இப்போது கேட்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அதகோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலப்பு வாரம் 3025. வெற்றி இலக்கம் 23, 51, 55, 57. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 23, 51, 55, 57. ஆங்கில எழுத்து H. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து H. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலப்பு வாரம் 4911. வெற்றி இலக்கம் 6, 10, 45, 62. மீண்டும் ஒரு முறை 6, 10, 45, 62. வெற்றியீட்டியர் ராசி துலாம். மீண்டும் ஒரு முறை ராசி துலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போலிற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 3199. வெற்றி இலக்கங்கள் 21, 30, 51, 59. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கம் 21, 30, 51, 59. ஆங்கில இலக்கம் I. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து I. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 5360. வெற்றி இலக்கம் 9, 11, 27, 71. மீண்டும் ஒரு முறை 9, 11, 27, 71. ஆங்கில எழுத்து ஜி. ஆங்கில எழுத்து ஜி. நேற்றைய தினம் சீட்டிழக்கப்பட்ட கபருக்கவிக்கான வெற்றி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 2375. வெற்றி இலக்கம் 8, 11, 32, 73. மீண்டும் ஒரு முறை 8, 11, 32, 73. ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து பி. நேற்றைய தினம் சீட்டிழக்கப்பட்ட சூப்பிரதன சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 933. வெற்றி இலக்கம் 2, 9, 7, 5, 8, 6. மீண்டும் ஒரு முறை வெற்றி இலக்கங்கள் 2, 9, 7, 5, 8, 6. ஆங்கில எழுத்து ஏ. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஏ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 4007. வெற்றி இலக்கம் 7, 5, 8, 6. மீண்டும் ஒரு முறை 7, 5, 8, 6. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து ஏ. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஏ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட சசிரவிற்கான வெற்றி முடிவுகள். சீட்டிழப்பு வாரம் 1029. வெற்றி இலக்கம் 6, 25, 45. மீண்டும் ஒரு முறை 6, 25, 45. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து
1: ஒரு கோயில் பண்ணில் இந்த காதலன்றி
0: 5000 பாடல்களுக்கிடையில் ஓர் பாடல்

இன்று நம் திரையிசை உலகமும் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு மிக பெரிய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அது வேறொன்றுமில்லை, கோடிக்கணக்கான நெஞ்சுகளை தன் அன்பால் ஆளுகிற இளைய தளபதி, தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வரும் தமிழக வெற்றுக் கழகத்தின் தலைவருமான திரு ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாள்

0: 1974 ஆண்டு ஜூன் மாதம் 22 திகதி. ஆம், ஒரு சாதாரண நாளாக தொடங்கிய அந்த நாள் இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் திருவிழா நாளாக மாறியுள்ளது.
1: மிஸ்டர் மேத்தா,
2: அப்பனையே பேர் சொல்லி கூப்பிடுறேன்.
1: எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட எனக்கு அப்பனா நடந்துகிட்டதே இல்ல.
0: சினிமா பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் அவருக்கான பாதையை அவர் அவ்வளவாக எளிதில் அடைந்து விடவில்லை. இன்று இவரை கொண்டாடும் இந்த உலகம் ஆரம்பத்தில் இவரை எப்படியெல்லாம் விமர்சித்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெற காரணம் அவரின் ஓயாத உழைப்பு மாத்திரமே. ஆண்டு நாளைய தீர்ப்பு எனும் திரைப்படம் மூலமாக ஒரு நடிகராக தன் பயணத்தை இவர் தொடங்கினார். தொடக்க காலத்தில் எத்தனையோ கேலிகள், உருவ கேலிகள், எதிர்மறை விமர்சனங்கள், இவரெல்லாம் ஒரு கதாநாயகனா என்று எழுதிய பேனாக்காரர்களுக்கு முன்னால், பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும் என வரிசையாக காவிய திரைப்படங்களை கொடுத்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சிறந்த கதாநாயகனாக மாறி

தான் அவருடைய அசுர வளர்ச்சி தொடங்கியது எனலாம். திருமலை, போக்கிரி, கில்லி என அதிரடி திரைப்படங்களில் களமிறங்கி திரையரங்குகளை அதிர வைத்தார் இவர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் தன் நடனத்தாலும் தனித்துவமான பாணியாலும் கட்டி போட்டார். வசூல் சக்கரவர்த்தியாக தமிழ் சினிமாவின் உயர் நட்சத்திரமாய் இளைய தளபதியாக தன் சிம்மாசனத்தை அமைத்து கொடுத்தார். ஆனால் இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு மிக பெரிய வலியும் வடுக்களும் இருக்கின்றன. எத்தனையோ தோல்வி திரைப்படங்கள், எத்தனையோ அழுத்தங்கள், திரைப்படம் வெளியிடுவதில் சிக்கல், இப்படி எத்தனையோ இன்னல்கள் தன்னை சூழ்ந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் விஜய் கொடுத்த பதில் அவருடைய அமைதி மட்டுமே.

0: அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம், நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் நமக்கு எதிராக நிற்பவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று அவசியமில்லை, நமக்குள்ளே இருக்கும் பயத்தை ஜெயித்தாலே போதும் என்பதே. சுற்றிலும் எவ்வளவு பிரச்சனை என்று புயல் தன்னை சூழ்ந்து கொண்டாலும் மேடையில் வந்து ஒளி வாங்கிக்கு முன்னால் நின்று என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று அவர் சொல்லும் போது வரும் அந்த சத்தம்,
1: என் மனசில் இருக்கிற என்னுடைய எண்ணங்களை பேச இப்படி ஒரு மேடை அமைந்ததற்கு அப்படி ஆரம்பிப்போமா? சரி ரைட், புரிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் குடியிருக்கும்.
0: அது திரையரங்குகளை தாண்டி அவரை ஒரு சகோதரனாக தன் வீட்டு பிள்ளையாக நினைக்கும் ஒவ்வொரு ரசிகனின் இதயத்தையும் தொட்டுவிடும். அந்த அன்புதான் அவருடைய ஆக சிறந்த பலம். திரைப்படங்களில் எட்ட முடியாத உயரங்களை தொட்ட பிறகும் அவருடைய தேடல் அங்கேயே நின்றுவிடவில்லை. நட்பணி மன்றங்கள் மக்கள் இயக்கமாக மாற்றி ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மருத்துவம் என எத்தனையோ நட்பணிகளை செய்து வந்தார். வெறும் திரையில் மாத்திரம் கதாநாயகனாக இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் மக்களுக்கான ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்ற நோக்கில் தன் நட்பணி இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சியாக அதிகாரபூர்வமாக மாற்றி அரசியல் களத்திலும் தன் தடம் பதித்தார் விஜய்.

சினிமா முதல் அரசியல் வருகை வரையிலான அவருடைய இந்த பயணம் உங்களை நீங்கள் நம்பினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உலகத்திற்கே உணர்த்தி இருக்கின்றது. நேர்மையாக உழைத்தால் வரலாறு நம் பெயரை சொல்லும் என்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் இளைய தளபதி திரு ஜோசப் விஜய் அவர்களே ஆக சிறந்த உதாரணம்.

இறைவனின் கனவாக தொடங்கிய பயணம் ஒரு நடிகனின் சாதனையாக வளர்ந்தது. இன்று கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக நிற்கிறது. உழைப்பை நம்பிய மனிதருக்கும் தன் நம்பிக்கையை ஆயுதமாக கொண்ட போராளிக்கும், மக்களின் அன்பை தன் மிகப்பெரிய பலமாக மாற்றிய தலைவருக்கும், மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வசந்த மெஃபில் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்.

0: இன்னைக்கின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்?
2: எஸ் சார், நான் வச்சுக்கிறேன்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். நேரம் இரவு 8 மணி.

2.8 வசந்தம் FM அருளின் உருவமாக கருணையின் கடலாக

0: விக்கி திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் நிகழ்ச்சி முடிந்திருக்கிறோம். நீங்களும் கொடுத்திருந்தும் அழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? மகேஷ், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் மகேஷ். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா, ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? அப்படியா, என்ன ஒரே சோகமா? இல்லக்கா, அப்படி சொல்றீங்க. ஓகே ஓகே மகேஷ். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான படம் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க? நன்றி
1: நன்றி அக்கா, பாய்.
0: நன்றி.
2: ஆண்டவா, நாங்க என்ன நமீதா ரக்ஷிதா?

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்தோம்.

0: உருவாக்கி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: வேலைக்காரன் திரைப்படத்துக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கு. இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் டெங்கோலிருந்து ஆஷா பேசுறேன்க்கா.
0: ஆஷா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கக்கா, நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஆஷா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஆமாக்கா, நீங்க சாப்பிட்டீங்களா?
0: இல்லம்மா, ஷோ எல்லாம் முடிச்சிட்டு தான் சாப்பிடணும். அப்புறம் ஆஷா சொல்லுங்க, இன்றைய நாள்லாம் எப்படி போனது? அப்படியா, ஒரு மாதிரியா போயிட்டேனே. ஓகே ஓகேம்மா, அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க? அப்படியா, ஓகே ஓகே, நன்றி.
1: நன்றி அக்கா,
0: நன்றி. நீங்களும் கூட தொடர்ந்து மலைக்கு பத்தி சந்தோஷமா பேசலாம். மலைக்கு வேண்டிய இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 கதை போல 0-1-2-7-5-1-1-1 அல்லது எங்களோட ஃபேஸ்புக் பக்கமாகவும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா அதையும் நானும் நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொள்ள தயாராகவே இருக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வரலாம்.

0: மற்றும் வசந்தம் உனது கலை உலக நண்பர்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காக வேண்டி
1: கேட்கிறேன். நிகழ்ச்சியோடு வளமை போன்ற வினோதன், வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷியும் நிகழ்ச்சி கொள்ளுங்கள் சொல்லிருக்காங்க. மற்றும் ஹாய் அக்கா, நான் மது கேரவலப்பட்டியில இருந்து. ப்ரோக்ராம் சூப்பர் அக்கா. ஹஸ்பண்ட் ஜெகன், மகன் அஸ்வின், யஷ்வின் எல்லோருக்காகவும் சாங் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர் அன்பான, இரவு நேரம் வணக்கம் சொல்லி கொட்டகாலில இருந்து சந்திரம் நிகழ்ச்சி உடைந்திருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு அக்கா சொல்லி பேரவளை சீனன் கோட்டையில இருந்து ரிம்சான் நிகழ்ச்சி உடைந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனிய மாலை வணக்கம். மேமிட்டி கந்தையில இருந்து கிரிஹரன் நிகழ்ச்சி உடைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அருமை சாங்ஸ் எல்லாமே செம்மையா இருக்குது, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன். அம்மா புஷ்பகாந்தி, அப்பா ராஜா, அண்ணா கிஷான், அக்கா வினோகா, அஷினி, நிஷான், நுவான், டிலக்ஷன், நிரோஷன், ஷாம், தினோசன், நலிம், மஷான் மற்றும் வசந்தம் சொந்தங்கள் எல்லாருக்காகவும் ஒரு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காகவும் அடுத்தும் கூட நம்மளுடைய இளைய தளபதியினுடைய சுப்பிரமணியன் ஒரு பாடலுக்கு கேட்டு வரலாம்.

0: பாடலாலும் கவிகளாலும் காதல் நெஞ்சங்களை வென்ற வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நாம சா

ஒலிக்காரம்பிக்கு பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் சங்கர் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலாவோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது சரியாக 9 மணி.

2.8 வசந்தம் FM. அருளின் உருவமாக, கருணையின் கடலாக, பக்தியின் ஒளியாக விளங்கும் நயினி நாகபூஷணி.

இதமான இந்த இரவு பொழுதுனில் உங்கள் இதயங்களோடு கொஞ்சம் கதை பேச வசந்த நிலாவோடு நானும். ஒவ்வொரு இரவுமே ஒரு புதிய இயக்கத்திற்கு ஆரம்பமாய் அமையும் சிலருக்கு. ஏனோ சிலருக்கு இந்த இரவு முடிந்தால் போதும் என்று இருக்கும். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு இரவுமே கொண்டாட்டமாக இருக்கும். எது எப்படி இருப்பினும் ஒவ்வொரு இரவுகளும் உங்கள் இரவுகளையும் உங்கள் இதயங்களையும் மகிழ்விக்கும் இடத்தில் நானும் உங்களோடு வசந்த நிலாவும். உங்கள் இதய கூட்டில் பதிந்திருக்கும் கவிதைகளையும் கவலைகளையும் உணர்வுகளையும் சொல்ல துடிக்கும் அந்த நினைவுகளையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 011-2-775-0001 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு அழகான பதிவு போட்டிருப்போம். அதன் கீழ் உங்கள் கருத்துக்களை கவலைகளை உங்கள் இதயத்தின் துடிப்பினை பதிவிடுங்கள். சேர்த்துக்கொள்ள நானும் ஆவலாக இருக்கிறேன். இதயம் எவ்வளவு கனத்தால் என்ன, இசையாலே கொஞ்சம் அதை வருடி கொடுப்போமே.

பொங்கிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: இத்தனை இரவுகள் கடந்தால் என்ன, உன் நினைவும் அந்த நினைவு தரும் காதலும் ஒவ்வொரு நொடியும் என்னை நினைத்து பார்க்க வைத்துக் கொண்டே இருக்கும். இதமான இந்த இரவு பொழுதினில் காற்றலை முதல்வன் வசந்தத்தின் வசந்த நிலா அழைப்பில் வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம். யார் இது? வணக்கம் மும்தாஸ் பேகம், எப்படி இருக்கீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். எதும் கவிதை வச்சிருக்கீங்களா இன்னைக்கு இரவுக்கு?
1: ஆமா, அன்பு, அன்புக்கு பரிசு அன்பு மாத்திரமே, அன்புக்கு நிகரான வேற எதுவும் கிடையாது.
0: கவிதை அப்படிங்கிறது கேக்குறவருக்கு வந்து காதல் வர மாதிரி இருக்கணும். ஆளை விடுங்க நான் ஓடுறேன்னு சொல்ற மாதிரி இருக்க கூடாது. அமைதியா அந்த கவிதையை மீண்டும் ஒரு முறை சொல்வீங்களா மும்தாஸ் பேகம்?
1: அன்பு, அன்புக்கு பரிசு அன்பு மாத்திரமே,
0: அன்பு
1: அன்புக்கு நிகரானது வேற எதுவும் கிடையாது.
0: சரி, யாருக்காக இந்த கவிதை?
1: அன்பு கணவருக்கு தான்.
0: கணவருக்கு? கணவர் வீட்டுல இருக்காரல்ல, கேட்டதும் ஓடிட்டாரான்னு பாருங்க ஒருக்கா. சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: பாட எனக்காகவும், அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்காகவும், முக்கியமா உங்களுக்காகவும், போனேஷ் நந்தகுமார் சேருக்காகவும், சித்தியாஸ்மா, இதிரிஸ்மா, ஜெமிலா, அருமா, பரதா, பாத்மா, ரவி, ரஹ்மா, மருது, குவைதி, சின்னையா, மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், உமா சந்திர வசந்தகுமார், ஃபாரூக், அப்துல் மதி குடும்பத்துக்காகவும் வசந்தம் கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி. அழைப்பை மேற்கொண்டமைக்காக
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். இரவுகளும் நினைவுகளும் கடந்து போகலாம், ஆனால் என்னுள் இருக்கும் சகியே, என்றும் நீ என் மனதில் வாழ்ந்து கொண்டே இருப்பாய். என்றும் மாறாத உன் அன்பும் நிலைபிரியா உன் முகமும் என் நினைவை தாளாட்டிச் செல்லும்.

வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கவிதைகள் எல்லாம் சொல்வதற்கு நான் ஒன்றும் கவிஞ்சனில்லை அன்பே. நான் பார்த்த, நான் ரசித்த முதல் கவிதையே நீதான். எத்தனை இன்பங்கள் கவிதையில் இருக்குமா, அல்லது இத்தனை இன்பம் கவிதை கொடுக்குமா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ இல்லா பொழுதுகளில் உன் பேரை என் இதயம் உச்சரிக்கும் ஒவ்வொரு நொடியும் அறிந்து கொண்டேன். உன் பேரை விட ஒரு கவிதை உண்டா என்று அத்தனையும் மறந்து என் இதயம் உன் பேர் சொல்லித் துடிக்கிறது. இரவும் நிலவும் என்னை பிரியலாம், ஆனால் என் இதயத்தில் உந்தன் பேரோ என்றும் நிலைத்து நிற்கும் அன்பே.

0: மிதமான இரவு பொழுது நில் வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு உரையாடலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காய் ஒரு பதிவு இருக்கும், அதன் கீழே உங்களது கருத்துக்களையும் உங்களது கவிதைகளையும் பதிவிடுங்க. சேர்த்துக்கொள்ள நானும் அவளாக இருக்கிறேன். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். அழைப்பினில் ஏதோ ஓர் இடையூறு இருந்தாலும் என்ன, ஆயிரம் இடையூறுகள் வந்தாலும் இந்த இரவையும் காதலையும் காதல் தரும் நினைவையும் காதல் வந்தவுடன் வரும் கவிதைகளையும் யாராலும் தவிர்த்து விடவே முடியாது. இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையெல்லாம்? பெட்ரோல் விலை ஏறினதுனால உங்கள் வாழ்க்கையும் நியூட்ரல்ல போகுதா? சரி, எதுவும் கவிதை இருக்கா?
1: கவிதை இல்ல சார், ஒன்றும் கவிதை இல்ல
0: சார். சரி, யாருக்காக பாடல்?
1: நன்றி
0: ஏற்படுத்தியதற்கு.
1: நன்றி.
0: நீங்களும் என்னோடு தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள். இந்த இரவு பொழுதினில் உங்களது கவிதைகளையும் சேர்த்துக்கொள்ள நானும் அவளாக இருக்கிறேன். காதலுக்கும் கவிதைக்கும் ஒரு நீண்டகால தொடர்பு உண்டு. காதலிப்பவன் கவிஞனாகலாம், காதலிக்காதவன் என்றுமே கவிஞனாக இருக்க முடியாது. அதுபோல காதல் செய்யும் உங்கள் வாயிலிருந்து வரும் அத்தனை வார்த்தைகளும் கவிதைக்கு சமமானதுதான். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

0: கொட்டிடும் பனித்துளிகளோடும், கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.
1: இரவுகள் கொஞ்சம் கொடுமையானதுதான். தனிமையில் இருக்கும் பொழுது பிரிவென்பது காதலில் மட்டும்தானா? பிரிவென்பது நட்பிலும் வரக்கூடும், உறவுகளிடமும் வரக்கூடும். எது எப்படி ஆயினும் பிரிவென்று வந்துவிட்டால் அது தரும் துயரம் என்பது நம்மால் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத ஒரு விடயம். எப்படிப்பட்ட பிரிவாக இருக்கலாம், அல்லது ஒருவர் மீது நாம் கொண்ட அன்பாக இருக்கலாம், எது எப்படி ஆயினும் அவை எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் ஏற்படுத்துங்க. 0112 2775 0001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்ந்து நானும் உங்களோடு பயணிக்க வசந்த நிலாவில் காத்திருக்கிறேன். நேரம் இப்போது சரியாக 10 மணி.

2.8 வசந்தம் FM. அருளின் உருவமாக, கருணையின் கடலாக, பக்தியின் ஒளியாக விளங்கும் நயினி நாகபூஷணி அம்பாள்.

வாழ்க்கையில நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அது சகஜம்தான். அதுக்காக உண்மையை மட்டும் மறைக்க கூடாது. உண்மையை சொல்றதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி கடவுள் நிச்சயமா நமக்கு கொடுப்பார்.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். இந்த இரவுகளும் நினைவுகளும் எத்தனை சுமைகளை நம் மீது சுமத்திவிட்டு செல்லும் என்று தெரியாது. இருப்பினும் இசையோடு கொஞ்சம் இந்த இரவினில் இளைப்பாறுவோம் நாமும். அழைப்பின் ஏற்படுத்துங்க 0112 2775 001 அல்லது 0112 2775 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு. இப்போது அழைப்பினோடாக வந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க?
1: சோமா இருக்கேன்.

சரி சரி சரி அனைவரையும் இணைத்துக் கொள்வோம். நன்றி அழைப்பினை மேற்கொண்டமைக்கு. எத்தனை நிலவுகள் இருந்தால் என்ன, அத்தனை நிலவுகளிலும் நான் பார்ப்பது உன் முகம் தானடி. எத்தனை இரவுகள் வந்தால் என்ன, என் இதயம் பார்க்க துடிப்பது உன் முகம் தானடி.

வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கிறீங்க. ஃபேஸ்புக்கினோடாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதமான இரவு நேர வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு தான் பண்டார்வழியிலேருந்து வினோதன் வினோ இணைந்திருக்கிறாங்க. அன்பான இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள், எனக்காகவும் என் மனைவிக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கந்தலாயிலேருந்து ஜெய்சர் இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்து இனிமையான பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி தொண்டமன்னாறு செல்வசந்நிதியிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம், கொட்டகலையிலிருந்து வந்திருக்காங்க நம்மளோட முத்தையா காளிமுத்து. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் சொல்லி தயபாலன் இணைந்திருக்கிறாங்க. அண்ணா அன்பான இரவு வணக்கம். இராவூர் நாளிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சொல்லி அக்கரைப்பற்றிலிருந்து வந்திருக்காங்க நிசார். வசந்த நிலா நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் எனது இரவு வணக்கம். நிகழ்ச்சி சிறக்கனல் வாழ்த்துக்கள் நன்றின்னு சொல்லி புதுச்சேரியிலிருந்து வந்திருக்காங்க வீர மணிபாலன். இரவு வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரன் வந்திருக்காங்க. இரவு வணக்கம் சங்கர், பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க கருப்பையா கலைச்செல்வன், வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆயண்ணா இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி துஷி பிரியா இணைந்திருக்கிறாங்க. அடுத்ததாக மட்டக்களப்பு இருதயபுரத்திலிருந்து அனிதா ஆனந்தகுமார் வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். யோகா, பிரிஷ்கா, சிவா, பெனாட் அப்படின்னு சொல்லி அனைவரையும் சேர்த்துட்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி மாலா ஆட்டன்லேருந்து வந்திருக்காங்க. இதமான இரவு நேர வணக்கம் அண்ணா, நானும் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி லிந்துலையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காரு. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்க. அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாம் பேசுவோம், உரையாடுவோம், உங்கள் கவிதைகளையும் பகிர்ந்து கொள்வோம்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். இதுவும் இயற்கைதானே. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112 2 775 0 0 1 அல்லது 0 1 2 2 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் ஹம்பான் தோட்டியின் மர்ஷூத் பேசுறேன்.
0: மர்ஷூத், வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைக்கலாமா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன். இன்னைக்கு இளைய தளபதி விஜயுடைய பிறந்த நாள், அதே அதோட என்னுடைய பிறந்த நாளும் கூட சேரும். இன்னைக்கு
0: நீங்களும் அப்போ ஒரு இளைய தளபதி தானா? எத்தனையாவது பிறந்த நாள் உங்களுக்கு?
1: இனிய
0: பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. அதுதான் வானொலியின் பெட்டியின் சத்தத்தை குறைக்கலன்னு சொன்னா நம்ம பேச விரும்புவதை பேச முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு தான் பேசலாம். நான் ஒன்று கேட்க, அவர் ஒரு பதில் சொல்ல. சரி, எது எப்படியோ. நீங்களும் உங்களது கவிதைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற இது நம்ம என்னோடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அழைப்பில் இல்லாவிட்டாலும் வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காய் ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதில் உங்களோட கவிதைகளை நீங்க இணைத்துக் கொள்ளலாம். காதல் என்பது இப்போதுதான் வாட்ஸ்அப் மெசேஜில் இருக்கு. ஆனா முதலெல்லாம் அப்படி இல்லை, கடிதங்களிலூடாக தான் பகிர்ந்து கொள்வாங்க. எமது தலைமுறையும் அப்படி இல்லை தான், இருந்தாலும் நாம பார்த்துருக்கோம் இல்லையா, அதை வைத்து சொல்றேன். காரணம், ஒரு கடிதம் போட்டால் அடுத்த கடிதம் வருவதற்கு நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கூட ஆகலாம். அத்தனை நாட்களும் அத்தனை மாதங்களும் அவள் அல்லது அவர் எழுதிய அந்த கடிதங்கள் தான் நம் உயிர் மூச்சாக இருக்கும். அப்படிப்பட்ட கவிதைகள் தந்த அந்த இனிமையை இன்றைய செயலிகள் தருகிறதா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நாம் எழுதி வைத்த ஒரு ஆசை கடிதமும் அந்த கடிதத்தை எங்கோ ஒரு இடத்தில் வைத்து அவ்வப்போது எடுத்து பார்க்கும் அந்த உள்ளங்களுக்காக அடுத்த பாடல் வருது, ஆசையில் ஒரு கடிதம்.

இதமான இந்த இரவு பொழுதனில் வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுட்ருக்கோம். இரவு வந்து இமை மூடும் வேளையில் இதயம் மட்டும் விழித்திருக்கும் நேரத்தில் தொலைவில் ஒரு மென்மையான குரல் தூக்கத்தை தாண்டி மனதை வருடுகிறது. நிலவொளி ஜன்னல் வழியே நுழைய நினைவுகள் மெதுவாக நடனமாட இசையினும் மந்திரம் கலந்து இரவுக்கொரு புதிய உயிர் தருக வருகிறேன். நானும் வசந்த நிலாவில், நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. உங்களோட காதல் கவிதைகளை அல்லது காதல் நினைவுகளை கவிதைகளாக சொல்ல 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே வசந்த நிலாவுக்காய் போட்டிருக்கணும் பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களையும் கவிதைகளையும் பதிவிடுங்க. சேர்த்துக்கொள்ள நானும் அவளாக இருக்கிறேன்.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்.

2.8 வசந்தம் FM அருளின் உருவமாக கருணையின் கடலாக

0: இதமான இந்த இரவு பொழுதனில் வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பார்த்து பார்த்து கண்கள் பொறுத்திருக்கிறேன். அழைப்பில் யார் என்று வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? நலமாக இருக்கிறேன் அருள்மொழி. நீங்க எப்படி இருக்கீங்க? வசந்த நிலாவில் இனிமைக்கு எது குறைச்சல் இல்லையா? சொல்லுங்க. ஓ, நிச்சயமாக உங்கள் கவிதைக்காக தான் காத்திருக்கிறேன்.
1: நிலவு கவி, நிலவை பற்றி ஒரு கவிதை. நீ இல்லாத இரவும் தொலைஞ்சுதான் போகிறது. வெக கூட்டம் உன்னை தேடி களைத்துத்தான் போகிறது. உன்னை காணாத கண்ணம் கரங்கித்தான் போகிறது. உன்னை எண்ணி எண்ணியே இது என் தொடுத்துத்தான் போகிறது. நீ பெருவாயின மனம் காத்துத்தான் இருக்கிறது. கண்ணாமூச்சி ஆட்டம் போதும் நெஞ்சம் களைத்துதான் போகிறது. வந்துவிடு நிலவே, என் வெள்ளி நிலவே.
0: என்ன பாட்டுக்காக இந்த கவிதை?
1: எனக்கு வந்த நிலவே, வந்த நிலவே.
0: நான் வேறொரு பாட்டு வச்சிருக்கேன், அதை இப்போ தர. நீங்க கேட்ட பாட்டுல சிறிது நேரம் கழித்து தர. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளுங்க? யாரெல்லாம் பாடலுக்காக? நன்றி அருள்மொழி.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: நீங்களும் தொடர்ந்து என்னோட இணைந்து கொள்ளுங்க. அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312 2775 0 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் மெதுவாக நகர்வது போல் தெரியும், ஆனால் இசையோடு இருக்கும் இந்த நொடி உன் நினைவோடு வேகமாய் செல்வதை எப்படி உணர நான் மறந்தேன். வசந்த நிலாவில் யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆயண்ணா, பாடல்கள் எல்லாமே சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்பு கணவனுக்காக மட்டும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பசியாலையிலேருந்து அர்ஜானா வந்திருக்காங்க. இரவு வணக்கம் சொல்லி கரோலின் ஆகாஷ் வந்திருக்காங்க. இரவு வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க சிந்துராஜ் குடும்பத்தினர். அப்புறம் கல்லடி வேலூர் மக்களோடு இணைந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி வேணி பலாங்குடையிலேருந்து வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடையிலேருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் சங்கர், சுகமாக இருக்கீங்களா? நானும் நிகழ்ச்சியோடு. மிகவும் அருமையான பாடல்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கினிகத்தேனையிலேருந்து கண்ணா வந்திருக்காரு. நன்றி கண்ணா, உங்கள் வாழ்த்துக்கு. நினைவுகளை கொஞ்சம் மீட்டி பார்க்கும் இந்த இரவினில் நிலவோடு உங்களை வருடி செல்லும் அந்த இதமான காற்றோடு வசந்த நிலாவும் வருகிறது. காற்றலை வழியாக உங்கள் மனதுக்குள் இருக்கும் காதலை கொஞ்சம் மீட்டி பார்க்கும் பாடலோடு.

0: வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் அவங்க சங்கர் புஷ்பராஜ். அலைப்பின் ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளுங்க. அலையுங்கள் 0312 2775 0031 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் ரஷீதா கான்.
0: யார்மா?
1: ரஷீதா கான்.
0: ரஷீதா கான், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு. நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன் ரஷீதா கான். அப்புறம் உங்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது?
1: நல்லபடி போகுது.
0: சரி, ஏதும் கவிதை இருக்கா? அப்படி என்ன பாட்டு?
1: பாட்டு பாட்டு கண்கள் பூசியிருப்பேன்.
0: யாருக்காக காத்திருக்கீங்க?
1: என்னோட கணவருக்காக.
0: ஆஹா,
1: அவர் இப்பொழுது உலகில் இல்லை. அவர்கள் விருப்பமான பாடு.
0: அடடா,
1: நன்றி நன்றி
0: நன்றி அம்மா. சரி, அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும்
0: அனைவரையும் இணைத்துக் கொண்டு கேட்கலாம். நன்றி மாலை ஏற்படுத்தியதற்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிமிடங்கள் மிக வேகமாய் நகர்ந்து செல்கிறதுன்னு சொல்லலாம். இந்த இரவுக்கு துணையாய் நான் இருக்க போவது என்னமோ இன்னும் சில நிமிடங்கள் தான். ஆனாலும் இந்த இரவு அல்லது இந்த இரவில் நான் சுமந்து வந்த பாடல்கள் இவையெல்லாம் உங்களை கவர்ந்திருக்கும். இன்னும் கவர்வதற்காய் ஒரு சில பாடல்கள் காத்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ முறை உன்னை பார்த்து திரும்பிய போதெல்லாம் மீண்டும் ஒருமுறை உன்னிடமே வந்துவிட வேண்டும் என்று என் கால்கள் பரபரக்கும். ஆனால் இதயமோ கவலைப்படாது, அவளை கண்களால் படமெடுத்து இதயத்தில் வைத்திருக்கிறேன். கண்களை மூடினால் போதும், உன் கண்முன்னே கொண்டு வருவேன் என்று ஆறுதல் சொல்லி என்னை அழைத்து செல்லும். என் இதயத்திற்கு மட்டுமல்ல, என்னை நுகர்ந்து நகர்ந்து செல்லும் காற்றுக்கு கூட தெரியும். என் மேல் படிந்திருப்பது உன் வாசனை என்று. இத்தனை இரவுகள், எத்தனை நினைவுகள் உன்னோடு. இந்த நினைவுகளை சுமந்து நானும் காற்றோடு பயணிக்கிறேன்.

பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலேக மண்ணில் வசந்தம் FM 102.6.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் வசந்தத்தின் வசந்த நிலாவிலிருந்து விடைபெறுகிறேன். இன்னொரு நாளில் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் முறை விடைபெறும் நான் சங்கர் புஷ்பராஜ். அனைவருக்கும் இனிமையான இரவாக அமையட்டும். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.6 வசந்தம் FM.

இதுதான் காதலா.

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடிட்டா?

0: வெக்கத்த பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறிய?
1: எப்படி சொல்ல?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

தசமாறு 102.8.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். ஒரு புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதியதொரு உற்சாகம். இதே தீவடும் என்பதுகளின் இனிமையான பாடல்களோடு, நினைவுகளை தூண்டும் மெலடிகளோடும் இந்த செவ்வாய் காலையை அழகாக வந்திருக்கிறது உங்கள் விருப்ப நிகழ்ச்சியான விடியல் நிகழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 23 தேதி செவ்வாய்க்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் உடனே திறக்காது. சில கதவுகள் நம்முடைய பொறுமையையும் முயற்சியையும் பார்த்த பிறகுதான் திறக்கும். அதனால் தாமதத்தை தோல்வி என்று நினைக்காதீர்கள். இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சிதான் நாளை உங்கள் பெரிய வெற்றியின் அடித்தளமாக மாறும். நம்பிக்கையோடு பயணியுங்கள். விடியல் வந்துவிட்டால் இருள் தானாகவே விலகிவிடும். முயற்சி இருக்கும் இடத்தில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வி ஒருபோதும் கிடையாது. இன்றைய நாளில் நல்ல பல சுபகாரியம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-77-5-001. அதே போன்று 0112-77-5-111 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம் உடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களையே நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். மாறியது காலம் மட்டும்தான், மாறாதது இந்த இனிமையான பாடல்களுடைய மாயம். அதனால்தான் இன்றும் எண்பதுகள் நம்மோடு பயணிக்கின்றன. அந்த வகையில் எண்பதுகளில் வெளிவந்த இனிமையான பாடல்களோடும் இனிமையான இடைக்கால பாடல்களோடும் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் விடியல் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இருந்திருக்க போகின்றோம். அடுத்தும் கூட ஒரு இனிமையான பாடல் கேட்க போறோம், சத்யா திரைப்படத்துக்காக.

சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட பின்தணியிருந்த ராசையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோட ஹட்டன் இருந்து கோபோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. போடி சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. விஓயால இருந்து சுஜிகுமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு தன்னுடைய 11வது பிறந்த நாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா பத்மநாதன், அம்மா விஜயலட்சுமி, அண்ணா துஷான், தம்பி பிரதீக்ஷான் மற்றும் அக்காவான தனுவித்யா ஆகியோர் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி ஞாபகப்படுத்தும். அன்பான காலை நேர வணக்க மக்கா, இன்றைய நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திப்பதாகவும், அதே போன்று அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொண்டு பாதுக்கையிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பூமிகா சின்னத்தம்பி, தொலசொல நாகேந்திரன், நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுசுந்தரம், அதே போல ரமணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், யட்டியாந்தோட்ட சிவாஜுலசரக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும், எம் எஸ் பெருமாள் மற்றும் விஜயகுமார் கௌசல்யா ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் ஒடியொழி நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். சொந்தங்கள் அனைவருக்கும் பாட விரும்பி கேட்டு லிந்துலை எழுச்சியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. அதே போல இன்று அன்பானவள் அன்பு சகோதரி சிவானி, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஹட்டன் கேம் விலையிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சண்முகநாதன் கலகானந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, மஸ்கிலியாவை சேர்ந்த மணிமுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல அன்பன காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சி இணைகின்றேன். சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு பலாங்கொடையிலிருந்து வனசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அன்பன இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, நான் வேளாண்கட தோட்டத்திலிருந்து நிமல்குமார். என்னுடைய அன்பு மனைவி ராதா, மகன் மகளான சந்துன் புவிலோஷன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன், நிலானி, கண்ணன்தோட்டை சேர்ந்த ராமச்சந்திரன், சமிந்தா ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இந்த நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக தொண்டைமானார் செல்வ சன்னிதிலிருந்து சுதன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஷக்கில சந்திரசேகரம் செங்கலிலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. கொஸ்லாந்தை கிருஷ்ணகாந்தி வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல வல்லவத்திலிருந்து நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். பன்குடாவிலிருந்து அழகு சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அதே போல பென்குடாவளியில இருந்து சுதாகர் மேகலா வந்திருக்காங்க. மகள் லக்ஷியா, பார்கவி, ஷர்வின், காளிமுத்து ஆகியோர் இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல கலுபாவில இருந்து வெள்ளையின் சவுந்தரராஜா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தெமோதரையில இருந்து மங்களேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆயுஷிவாணி அக்கா வெடியல் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். வேரப்பட்டியில இருந்து யோக ராஜா வந்திருக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஆரையம்பதிலிருந்து இதே ரத்தினம் வந்திருக்கிறாங்க. அருள் செவி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா அனைவரும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் வழியாகவும், அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க. 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகம் கொண்ட ஒரு விடியல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 23 நிமிடம் ஆய்கொண்டிருக்கு. அடுத்தும் கூட ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கு. தொடர்ச்சியாக இருந்துக்கலாம். இது காற்றலை வசந்தம் FM இன் விடியல் நிகழ்ச்சி.